நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. சக வருடம் 1948 வைசாக மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு 17ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை.

நாளொரு குரல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள குரலுக்கான விளக்கம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர்.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு வரும் ஹீமோஃபிலியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா.

8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா.

12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கத் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர்ஜி சீனு. 6:20 7:00 வரையிலும், 7:02 7:15 வரையும், 7:25 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:58, 12 மணி, 1 மணி, இரவு 7 மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்ஃபுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம்.

8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9 மணிக்கு அரங்கிசை. திண்டிவனம் AS ராமலிங்கம் குழுவினர் நாதஸ்வரம். அம்மாப்பேட்டை எம் பார்த்திபன் டவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெல்லி அஞ்சல். பனிரெண்டு மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. தாடே பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். தெல்லாமூர் எம் ராஜாராம் தவில். தாளம் சதுர்ஜாதி திருபுடை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கரன் நம்பூதிரி அவர்கள் பாடியுள்ள பாடல். 4 மணிக்கு நாடகம் சென்னை அஞ்சல். கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு S. விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

ஐந்து மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் ஒளி. ஓவியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டி உலகநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்துதல் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். அனிதா அவர்களுடன் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெய்லி அஞ்சல். 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் ஒளிபரப்பாகும். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். அமைப்பு எஸ். விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா விவேக் சோனார் அவர்களுடன் புல்லாங்குழல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மழுவேந்திய விநாயகர் திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 11 தீமிதி உற்சவ விழாவில் இன்று மாலை பட்டாபிஷேகம் நடைபெறும். கடலூர் வட்டம் பில்லாளி ஸ்ரீமத் நம்மாழ்வார் சபையினர் நடத்தும் 55 ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடு இன்று நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி கலை தமிழ்ச்சங்கம் நடத்தும் புலவர் சவ் சே வரதராசனார் 101 பிறந்தநாள் மற்றும் குரல் மனம் விருது வழங்கும் விழா இன்று காலை 10:00 நடைபெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம் பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன.

0: இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மதிலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. ஞானம் சிறக்க ஞானம் பிறக்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வலம் வருகிறது தெய்வீக ராகம். தொடக்கமாக எல்லா ஈஸ்வரி பாடியது.

தெய்வீக ரகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:24. அடுத்தது ஹாஜி எஸ் சையத் அலி பாடியது.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் 10:02 கேட்கலாம் கெட் செட் கோ. 12:02 பேசுங்க தோழா. நேயர்கள் கேட்க இருப்பது உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை.

0: தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்துதல் குறித்த காதமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காதமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காதமுத்த,
2: என்னப்பா காலையிலேயே தென்னந்தோப்புல ஆட்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, என்ன விஷயம்?
1: இந்த மரநாய் தென்னை மரத்தெல்லாம் ஏறிய குறும்பையில தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுருது. நிறைய இளநீர் பெருக்கும் அடுத்து காயும் அருக முள்ள ரொம்ப கஷ்டமாகுது. அதனாலதான் ஒவ்வொரு மரத்திலையும் பாம்பு பணம் வரைஞ்சிங்கண்ணே, கம்பி முள்ளு கட்டிக்கிட்டேன். மரத்தையும் அந்த கூக்காலாம் சுத்தம் பண்ணிங்கண்ணே, காஞ்சி போன பன்னடெல்லாம் கழிச்சிங்கண்ணே, தென்னந்தோப்பை கிளீனாக பண்ணின்னு இருக்கிறேன். அந்த வேலை நடந்துனுக்குதுப்பா.
2: ஓஹோ, கருத்தமுத்த காலையிலேயே தென்னந்தோப்பை சுத்தம் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன்.
1: ஆமாம்
2: எப்பா, இதெல்லாம் மீறி நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
1: ஆ, என்ன சொல்ல போகிற கருத்தமுத்த?
2: எப்பா கருத்தமுத்த, உன் தென்னை மரத்தை அண்ணாந்து பாரு.
1: அண்ணாந்து பார்த்தா தென்னை மட்டை தான் தெரியுது.
2: ஆ, மட்டையில் எப்படி இருக்குது? கருப்பு கருப்பு பூஞ்சா அங்கங்கே இருக்குது பாருப்பா.
1: ஆமாம் ஆமாம்,
2: இலையெல்லாம் சாறு உறிஞ்சி அப்படியே வெளுத்து போய் கிடக்கு பாருப்பா.
1: பூச்சி அடிச்சு மாதிரி இருக்குது, அப்புறம் கலர் மாறிக்குது.
2: எப்பா, ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ அப்படின்னு ஒரு பூச்சி இருக்குப்பா.
1: ஆ,
2: அந்த பூச்சியுடைய தாக்குதல் உன் தென்னந்தோப்புல தென்படுது.
1: இது தெரியாம போச்சு.
2: அதுக்கும் நீ மருந்து வைக்கணும், அதையும் சரி பண்ணாதப்பா மரம் நல்லா காய்க்கும்.
1: அது முத்து, இது முன்னே தெரிஞ்சுதான் அந்த வேலையும் செஞ்சிருப்பான், இப்போ எப்படி செய்ய தெரியல. ஏங்க அது முத்து, அது என்ன ரூகோஸ் சுருள் வெள்ளைய?
2: எப்பா, அது ஒரு பூச்சிப்பா. அது அமெரிக்காவில் தோன்றினப்போ ஒரு பூச்சி.
1: ஓஹோ,
2: அது பல நாடுகளை கடந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்து 2016 இந்த பொள்ளாச்சி பகுதியில் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க தென்னை மரத்தில் இந்த சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை.
1: அங்கிருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்து போச்சா?
2: அதுக்கு பிறகு எல்லா ஊருக்கும் வந்துருச்சுப்பா.
1: பொதுவாக
2: அந்த வீரிய ஒட்டு ரகம் நீலாம் வச்சிருக்கீல்ல, இந்த மாதிரி ரகங்கள், அதுலேயும் குறிப்பா இந்த சவுகாட் ஆரஞ்சு குட்டை, மலேசியன் மஞ்சள் குட்டை, மலேசியன் பச்சை குட்டை.

0: அப்புறம் நெட்டை இது மாதிரி வீரிய ஒட்டு ரகம்லாம் இருக்குல்லப்பா,
1: ஆமா,
0: இதுலலாம் இதனுடைய தாக்குதல் அதிகமா இருக்குதுப்பா.
1: ஓஹோ, சரி.
0: நாட்டு தென்னை இருக்குல்ல,
1: ஆமா, பக்கத்துல ரெண்டு ஏக்கர்ல வச்சிருந்த அது,
0: அந்த நாட்டு தென்னையில இதனுடைய தாக்குதல் குறைவா இருக்குப்பா.
1: ஓ, அதான் அங்க நல்லா தான் இருக்குது.
0: தென்னை மட்டும் இல்லாம மா, கொய்யா, நாவல், வாழை, வெண்டை, சப்போட்டா, எலுமிச்சை, செம்பருத்தி இது போன்ற பயிர்களையும் இது தாக்குது. ஆனா இந்த பயிர்களில் சேதம் கம்மியாக தான் இருக்கு. ஆனா தென்னை மரத்தில் அதிக சேதத்தை உண்டு பண்ணுதுப்பா.
1: ஓஹோ, காத்துமூத்த, இந்த வெள்ளை மரத்தில் வந்துருச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி கட்டுப்படுத்துறது, அதை பத்தின விவரம் தான் சொல்லுப்பா.
0: பெண் வெள்ளை ஈக்கள் இருக்குல்ல,
1: ஆமா,
0: முட்டைகளை இந்த ஓலைகளுடைய அடிப்பகுதியில் அது இட்டுட்டு போயிடும். அது கூட ஒரு மெழுகு பூச்சை வந்து அப்படியே பூசி வச்சிடும். இளம் குஞ்சிகள் அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கு பிறகு அந்த இலையில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சும்.
1: ஓஹோ,
0: அது மூலியமாகவே நல்லா வளரும்ப்பா. பெரிய ஈ ஆகிற வரைக்கும் சாரை உறிஞ்சது தான் இதனுடைய வேலையே.
1: சரி சரி சரி.
0: இது போக தேன் போன்ற ஒரு திரவத்தையும் இது வெளியேற்றி அந்த கீழ் மட்டத்தில் அந்த ஓலைகளில் படிகிற மாதிரி வச்சிரும். இதில் கரும் பூசணம் படர்ந்துடும்.
1: ஓஹோ,
0: இதனால சூரிய வெளிச்சத்திலிருந்து ஒளி சேர்க்கை நடைபெறுறது தடைபட்டுரும்பா. அதனால மரத்துக்கு காய்ப்பு குறைஞ்சு போடும்.
1: காதமுத்த, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குதா. நானும் 2 ஏக்கர் தென்னை வச்சிருக்கிறேன். சரி, அதை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான அதை சொல்லுப்பா.
0: மஞ்சள் நிறம் இருக்குல்ல, அது வெள்ளை ஈக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதுப்பா. அதனால மஞ்சள் வண்ண பாலித்தீன் தாள், ஆமணக்கு எண்ணெயை அதில் கொஞ்சம் தடவி.
1: சரி,
0: ஆமணக்கு எண்ணெய் நம்ம விளக்கெண்ணெய் வீட்டில் வச்சுருக்கோம்ல,
1: ஆமாம்,
0: அதை கொஞ்சம் நல்லா தடவி இதை பொறிகளாக நம்ம பயன்படுத்தலாம். இதை கட்டி விட்டோம்னா ஏக்கருக்கு 10 எண்ணிக்கையில் ஒரு 6 உயரத்தில் இந்த பொறிகளை நம்ம தொங்க விட்டோம்னா வெள்ளை ஈக்கள் அதில் வந்து ஒட்டிக்கிட்டு வெளியில் போக முடியாமல் அப்படியே விழுந்து செத்துரும்பா.
1: ஓஹோ,
0: இதை செய்யலாம்.
1: சரி சரி.
0: சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அந்த மஞ்சள் ஷீட்டு அதை அப்படியே 4 மூலையிலையும் கயிறை கட்டி நல்லா அகலகமாக தென்னந்தோப்புல நடுப்புற அப்படியே கட்டி விட்டுறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: இந்த வெள்ளை ஈக்கள் என்ன செய்யுது, இரவு நேரத்தில் தான் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மஞ்சள் வண்ணம் இருக்குல்ல, அது அதை ஈர்க்கும்.
1: ஓஹோ,
0: அந்த விதத்தில் எல்லாம் உடையாந்து படுதா மாதிரி கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து விழுந்துருது. அதுல ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணெய் ஒட்டும் தரவத்தை தடவி வச்சிருப்பாங்க.
1: இது ஒட்டிக்கும்
0: ஒட்டிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈக்கள் எல்லாம் பிடிச்சி நம்ம அழிச்சிடலாம். இந்த மாதிரி சில விவசாயிகள் பண்றாங்கப்பா. இது நல்ல பலன் கொடுக்குது. ரைட்டா,
1: நல்ல ஐடியா தான் இது.
0: இது போக மாலை 6 11 வரைக்கும் விளக்கு பொறிகளை வச்சு நம்ம ஈக்களை கட்டுப்படுத்தலாம்.
1: ஓஹோ, அது ஒரு வழியா?
0: ஆமாப்பா, விளக்கு பொறிகளை நோக்கி இந்த மஞ்சள் ஈக்கள் வரும்போது இந்த விளக்கு பொறியில விழுந்து அதுங்க இறந்து போயிடும். ஏக்கருக்கு 2 இந்த விளக்கு பொறிய வச்சா போதும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: இது போக ஈக்களுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கிறதுக்கு மரம் கொஞ்சம் குட்டையா இருக்குது, நம்ம நின்றுகிட்டே அதை தொடர அளவுக்கு இருக்குன்னா இந்த ஓலைகளுடைய அடிப்புறத்துல தண்ணிய வேகமா பீச்சு அடிக்கணும்பா.
1: ஓஹோ,
0: அடிச்சோம்னா அந்த பூஞ்சானம்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுல அதெல்லாம் பிச்சுட்டு ஒடியாந்துடும். இலை ரொம்ப நல்லா வெளிச்சமாக ஆகிடும். கொஞ்சம் பிரச்சனை தீரும்பா.
1: ஆனால் சில தென்னை மரம் 20-30 இருக்குது, அதை என்ன பண்ணுறது?
0: சரிப்பா, அந்த மாதிரினா என்கார்சியா அப்படின்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்கு.
1: சரி,
0: அது ஒரு ஏக்கருக்கு 100 அப்படிங்கிற அளவில் நாம இந்த தென்னை மரங்கள்ல வந்து அந்த அடிமட்ட பகுதி இருக்குல்ல, அந்த பகுதிகளில் அதை விடணும்பா.
1: ஓஹோ,
0: அந்த ஒட்டுண்ணி என்ன செய்யும், இந்த வெள்ளை ஈக்களுடைய அந்த புழுக்கள், அதனுடைய முட்டை, அதனுடைய குஞ்சு இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுரும்பா. இது இயற்கையிலேயே இருக்கும்பா மரத்துல.
1: ஓஹோ,
0: பொதுவா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எதிரா இன்னொரு உயிரினம் இருக்கும். ரூக்கோச சுருள் வெள்ளைக்கு எதிரா இந்த என்கார்சியா அப்படிங்கிற அந்த ஒட்டுண்ணி தென்னை மரத்துல இயற்கையா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இத விடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மட்டையை வெட்டிட்டு வந்து ஆராய்ச்சி நிலையத்துல நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல எந்த அளவுக்கு அந்த என்கார்சியா ஒட்டுண்ணி இருக்கு அப்படிங்கிறத அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்து அவங்க அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. குறைவாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ஒட்டுண்ணியை விடுங்க அப்படின்னு. அந்த ஒட்டுண்ணியை விட்டும் நம்ம இந்த ஈக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்.

0: எண்ணிக்கையில மரத்துல நம்ம விட்டோம்னா அதுங்களும் இந்த வெள்ளை ஈக்களுடைய அந்த புழு அந்த குஞ்சி அது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். இது மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: சரி,
0: கரும் பூசணும் நான் சொன்னேன், அதை நீக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணீர்ல 25 கிராம் மைதா மாவு இத கலந்து அந்த ஓலையின் மீது நல்லா பீச்சு அடிக்கணும்பா. இந்த மைதா மாவு என்ன செய்யும், சூரிய ஒளி படுறப்ப அந்த கரும் பூசணம் வந்து சேர்ந்து காஞ்சிப்படும், அப்படியே அது உதிர்ந்துரும்பா. இது வழியாவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: சரி சரி,
0: மஞ்சள் நிற பூக்களை கொண்ட இந்த சாமந்தி, சூரியகாந்தி இதெல்லாம் வரப்பு பயிரா போட்டோம்னா இந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த சுருள் வெள்ளையி இந்த மஞ்சள் நிறத்துக்கு கவர்ந்து இங்க வந்துரும், சூரியகாந்திக்கும் சாமந்திக்கும். இது மூலமா நம்ம தென்னை மரத்தை காப்பாத்திக்கலாம். இப்படி பல வகை இருக்குப்பா, நீ இதுல ஏதாவது ஒன்ன கட்டாயம் செய்ய, இந்த சுருள் தாக்குதல கண்ட்ரோல் பண்ணும்பா, இல்லைன்னா நமக்கு மகசூல் குறைஞ்சிரும், அப்புறம் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சு போடும்பா.
1: ஐயோ, நான் வர பெங்களூருக்கு இளநீர் எல்லாம் லோடு அனுப்பணும், அதனால நீ சொன்ன வழிமுறை எல்லாம் ஆலோசனை எல்லாம் உடனே செஞ்சிடறேன் பாரு.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, தென்னந்தோப்பு நல்லா சுத்தமாக்கிட்ட, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீனா கோல கோலையா காய்க்க போது. நீ பெங்களூருக்கு 1 லாரி என்ன, 10 லாரி கூட அனுப்பலாம்ப்பா.
1: அது முத ஒரு கொலை இளநி வச்சுக்கிறேன் பாரு, வீட்டுக்கு போயிட்டு வெட்டி குடிப்பா.
0: இந்த நேரத்துல இளநி குடிக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஆமா,
0: ஏன்னா அவ்வளவு வெயில் அடிக்குது, உடம்பு சூட்டுல நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் இறங்கிடும்ல இருக்கு. அதனால இளநி குடிக்கிறது இந்த நேரத்துல அத்தியாவசியமான ஒண்ணுப்பா. நீ வந்து எனக்கு ஓசிலே வேற கொடுத்துட்ட. சரிப்பா சரிப்பா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு
1: கிளம்புறேன்ப்பா. சரி சரி,
0: போயிட்டு விட்டுமா கருத்தமுத்த,
1: பார்த்து போயிட்டு வா.
2: நேயர்களே, இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈ கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும்

0: தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து

0: இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 7 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: இப்போ உலக அரங்கிலையும் நம்மளோட தேசத்திலையும் இந்த சுழற்சி பொருளாதாரத்தை மையப்படுத்தி நிறைய முயற்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லா அரசாங்கங்களும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. இது சம்பந்தமாக நிதி ஆயோக் வந்து நேஷ்னல் சர்க்குலர் எக்கனாமி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத முன்வைத்திருக்காங்க. அதாவது இந்தியாவின் தேசிய சுழற்சி பொருளாதாரத்தின் கட்டமைப்பு என்கின்ற ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. சுழற்சி பொருளாதாரம் மூலமாக நம்ம வந்து வளங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி மறு சுழற்சி பண்ண போகிறோம், கழிவுகளை வந்து எப்படி நம்ம குறைக்க போகிறோம். குறைத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை, இதுக்கு ஒரு செயலாக்க முறை இருக்குது. இந்த செயல்படுத்துகிற முறைமை மூலமாக அது எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், இதனால் வந்து சுற்றுச்சூழல் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கப்படும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு வரைவு ஏற்படுத்தி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர் அண்ட் ஹவுசிங் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் எக்கனாமியில். அதாவது நீரும் திடக்கழிவு மேலாண்மையினால நமக்கு வந்து என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதாவது இதை வந்து மறுசுழற்சி பண்ணுவதனால என்னென்ன பயன்கள் வரும் அப்படிங்கிறத அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதில் பார்க்கும்பொழுது அதில் வந்து என்னென்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான என்னென்ன சாத்தியங்கள் இருக்குது, எத்தனை பேருக்கான வேலைகள் அதில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற தெளிவும் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கிடைக்கும். நேஷ்னல் சர்க்குலர் எக்கனாமி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொன்னாலே அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருளாதார வளர்ச்சி, அதாவது வளங்கள் மீட்பு, மறு உற்பத்தி,

0: நிலையான தயாரிப்பு வடிவமைப்பு, அப்புறம் வந்து புதிய தொழில்கள், அதற்கு வேலை வாய்ப்புகள், இதெல்லாமே பார்க்கும்பொழுது நிதி ஆயோகோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உங்களால் இதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம வந்து எவ்வளோ குப்பை உருவாக்குறோம்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து 1 நாளைக்கு 400 டன் வந்து வேஸ்ட்டு அர்பன் ஏரியாவில் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பாண்டிச்சேரியினுடைய மொத்த குப்பை 400 டன்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த 400 டன்னில் கிட்டத்தட்ட 20% பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்க. இந்த 20% பிளாஸ்டிக்கை நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படும், 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த 400 டன்னில் 20% பிளாஸ்டிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அதிகப்படியான பணத்தை தான் நம்ம வந்து அந்த குப்பைக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த குப்பையில் 20% பிளாஸ்டிக் சொன்னால மீதி 80% இருக்குல்ல, அதில் ஒரு குறிப்பிடும்படியான வேஸ்ட் வந்து மக்கிற வேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த மக்கிற பகுதியை நம்ம வந்து ஈஸியாக மக்க வச்சு அதன் மூலமாக பயோகேஸ் எடுக்கலாம். இதுக்குமே வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அழகாக தொழில் தொடங்கலாம். ஒவ்வொரு வீட்லேயுமே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டு தேவைக்கு வந்து நீங்கள் 6 சிலிண்டர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 3 சிலிண்டரை அதை குறைச்சிக்கலாம். நீங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் பயன்படுத்துகின்ற அந்த காய்கறி கழிவுகளாக இருக்கலாம், இல்லை உணவு மீதி பகுதிகளாக இருக்கலாம், இவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு சக்தியாகவோ இதை மாற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதற்கான தொழில் முனைவோருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சப்சிடிஸோ இல்லை அதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங்கோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே அரசாங்கம் வந்து உங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சுழற்சி பொருளாதாரத்தினால இந்தியாவுக்கு எவ்வளோ பொருட்களை வந்து நம்ம சேமிக்கலாம், அதாவது நம்ம நிறைய பொருட்களை மற்ற தேசத்தில் நம்பி தான் இருக்கிறோம், அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா $2 டிரில்லியன் அந்த அளவுக்கு பொருட்களை வந்து நம்ம வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணிக்கலாம், அதனால் அவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து கார்பன் உமிழ்வு குறைப்பு, வள சுரண்டல் மற்றும் கழிவு உருவாக்கத்தினுடைய உற்பத்தியை நம்ம குறைக்கிற பொழுது நமக்கு வந்து 40% வந்து கார்பன் உமிழ்வு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளங்களை நம்ம லீனியாரிட்டி, அதாவது இப்போதைக்கு இருக்கிற டேக் மேக் த்ரோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம பயன்படுத்துகிற பொழுது நமக்கு வந்து 40% அதிகமான கரி உமிழ்வு ஏற்படுது. இப்போது அதை நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்பொழுது வளங்களை உற்பத்தி செய்து அதை பயன்படுத்தி தூரை எரியாமல் அதே வளங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற பொழுது நமக்கு 40% கார்பன் உமிழ்வு குறையதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று அந்நாட்டு பிரதமர் மற்றும் நெதர்லாந்தின் அரச குடும்பத்தினரை சந்தித்து பேச உள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் நெதர்லாந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து பேச உள்ளார். இப்பயணத்தின் போது இந்தியா நெதர்லாந்து இடையே செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், செமி கண்டக்டர் உற்பத்தி போன்ற துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் பி.வி. குல்கர்னி, மனிஷா வாக்மரே ஆகியோரை டெல்லி நீதிமன்றம் நேற்று 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ தகவலின்படி குல்கர்னி வேதியியல் துறை விரிவுரையாளராக பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் தேசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று தொடங்கியது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா உட்பட 5 மாநிலங்களைச் சேர்ந்த 180 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஜூலை 6ம் தேதி

0: முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 19 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 34 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:29.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். ஜிப்மரில் நடைபெற்ற 12வது பட்டமளிப்பு விழா மற்றும் வாகன விபத்துகளால் ஏற்படும் தலைக்காய மற்றும் தண்டுவட பாதிப்புகள் குறித்து நரம்பியல் துறை முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் சாகுல் ஹமீத் நாச்சியால் தரும் விளக்கம் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் மற்றும் இணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளின் 12வது பட்டமளிப்பு விழா கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தின் செயலர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவஸ்தவா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். அப்போது தேசிய சுகாதார கொள்கை 2017 முக்கிய அம்சங்கள் குறித்தும் ஆயுஷ்மான் பாரத் முன் முயற்சிகள் குறித்தும் தமது உரையில் குறிப்பிட்டார்.
3: Basically, I would just like to tell you what are the principles which are being followed.

0: and then mental health care and palliative health care and other screening for diabetes, hypertension, etc. So we have set up over 180,000 of these, but are we providing the requisite quality? And that is where the concept of Indian public health standards comes in, where more than 200,000 facilities, which includes health and wellness centers, community health centers, and district hospitals, sub-district hospitals, took up the challenge and they have assessed that what are their gaps, what are their resources. You must be hearing about the National Quality Assurance Standards. These are the standards we set for them, and more than 50,000, or is it more than 64,000 health facilities in the public health sector, which are now NQOS certified.
1: பட்டமளிப்பு விழாவில் 320 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்விழாவில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேக்கி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் விக்ரம் காட்டே, பேராசிரியர்கள், மருத்துவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சாலை விபத்துகளில் சிக்குபவர்களில் பெரும்பாலானோருக்கு தலைக்காயம் மற்றும் தண்டுவட பாதிப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. அவ்வாறு பாதிக்கப்படுபவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். மேலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்வது என்பதும் சவாலானதாகவே இருக்கிறது. இதன் காரணமாக மத்திய மாநில அரசுகள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு வகைகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் சாலை விபத்துகள்

0: சிக்குபவர்களுக்கு, குறிப்பாக இருசக்கர வாகன விபத்தில் சிக்குபவர்களுக்கு தலைக்காயம் மற்றும் தண்டுவட பாதிப்பு ஏற்படுவது குறித்தும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கமாக கூறுகிறார் ஜிப்மர் நரம்பியல் மருத்துவத்துறையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் சாகுல் ஹமீத் நாச்சியல்.
1: இருசக்கர வாகனத்துல நம்மளுடைய ஊர்ல வந்து நிறைய நெரிசல் அதிகமாயிடுச்சு. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைகள்ல விழா நாட்கள் எல்லாம் வந்து சுற்றுலா பயணிகளும் அதிகமா வந்துடுறாங்க. சோ அதனால ரொம்பவே வந்து வாகன நெரிசல் இருக்கு. தவறான இதுல ஒன் வேல வந்து வண்டி ஓட்டுறது, அது மாதிரி ரேஷா டிரைவ் பண்றது, அதெல்லாம் இருக்கிறதுனால விபத்துகள் வந்து வருது. அதுவும் வந்து எங்களுடைய ஜிப்மர் மருத்துவமனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் இன்ஸ்டியூட், அதாவது எல்லாம் மேல் சிகிச்சை மருத்துவமனைங்கிறதுனால சுத்து வட்டாரங்கள், திண்டிவனம், விழுப்புரம், சிதம்பரம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு வந்துட்டு அவசர சிகிச்சைக்கு நோயாளிகள் வந்து வருவாங்க, ரெஃபர் செய்வாங்க. அதில் வந்து பெரும்பாலான தலைக்காயங்கள் வந்து இந்த மாதிரி தலைக்கவசம் இல்லாதனாலும் வருவாங்க. தலைக்கவசம் அணியிறது வந்து உங்களுக்கு விபத்தே நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, பட் விபத்தினுடைய வீரியத்தை வந்து உங்களுக்கு வந்து அது அந்த அதிர்ச்சியும் அந்த மூளைக்காயத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரெயின் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அவங்களால வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால செல்ஃபோன் பேசிட்டு போகிறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். தூக்க கலக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்களுடைய பிரெயினோட அந்த ரியாக்ஷன் டைமும் கம்மியாக இருக்கும். சில சமயம் கண்ணை மூடினாங்கன்னா அந்த மைக்ரோ ஸ்லீப் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கன நேரம் அவங்களுக்கு வந்து அந்த இது தவறுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான். அதனால் தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து பயணத்தை தொடரக்கூடாது. சரியாக வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து போக்குவரத்து விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டினாவே போதும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறையவே முன்னேறிடுச்சு. தலைக்காயங்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனையில் உடனடியாக வந்து பார்வைகள் பார்த்து பரிசோதனைகள் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறது வந்து அது வந்து ஒரு தனித்துவமானது. அதாவது அடிபட்ட பொழுது அந்த மூளை எந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு, எந்த பகுதி பாதிச்சிருக்குங்கிறத பொறுத்து அந்த எஃபெக்ட் இருக்கும். இப்போ நமக்கு சாதாரணமாகவே அடிபட்ட கையில காயங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தழும்பு வரும். அதே மாதிரி மூளையிலுமே வந்து ரத்த காயங்கள் நம்ம ஆபரேஷன் பண்றோம் அப்படி இது பண்ணும்பொழுது தழும்புகள் வரும். அந்த தழும்புகள் வந்து வலிப்புகளை உண்டாக்குறதுக்கான முக்கிய காரணியா இருக்கும். அதுதான் நம்ம போஸ்ட் ட்ரோமாட்டிக் சீஷர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ட்ரோமாட்டிக் சீக்குவலே தலைக்காயத்தினால வரக்கூடிய விளைவுகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு சில பேர் ஞாபகம் மறதி இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அதிக கோபம், டிப்ரெஷன் அந்த மாதிரி போவாங்க. ஸோ ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அந்த நபரால் வெளியே வர முடியாது. ஸோ அதனால் அறுவை சிகிச்சை பண்ணி உயிர் பிழைத்தாலும் அவருக்கு வந்து பின்னாடி வந்து மனநல ஆலோசனை தேவைப்படலாம். மனநல மருந்துகள் கூட ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டு வலிப்புக்கான மருந்துகளை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கூட ஆகலாம். தலைக்காயங்களுக்கு வந்துட்டு மிதமானது, நடுத்தரமானது, அதீத தலைக்காயம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம் ஒரு சுயநினைவை பொறுத்து. அப்போ வந்து அதுக்கு வந்து ஜிசிஎஸ் ஸ்கோர்னு ஒன்று சொல்லுவோம், அது மூலியமாக நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த ஜிசிஎஸ் ஸ்கோரை நம்ம பண்ணுறது ரொம்ப குறைந்த மாதிரி ஸ்கோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கோர்ஸும் அவங்களுடைய இதுவும் பொறுத்து தான் அவருடைய முன்னேற்றங்கள் சொல்ல முடியும். அதிகமாக உள்ளவங்க சிவியர் ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறையவே வந்து பாதிப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம மருத்துவமனைக்கு வர்றவங்க வந்து லேசான தலைக்காயங்கள் வருவாங்க, நிறைய பேர் எங்களுக்கு ஃபாலோ அப் ஒப்பிடிக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நல்லா லைக் இதுவாக இருப்பாங்க, பட் இன்னொரு சில பேருக்கு வந்து அந்த பயங்கள், தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக உட்காந்து நம்ம வந்து பேசும்பொழுது தான் தெரியும் அவங்களோட விழுந்த வேகத்துன்னு ஒன்று இது இருக்குது. அது தவிர்த்து வந்து மது பழக்கமும் இருக்கும். மது பழக்கம் வந்து ஒரு சில பேர் வந்து வீடுகளில் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த தலைக்காயம் பட்டும் போது அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மது சடனாக ஸ்டாப் பண்ணுறதுனால அது தொடர்பான பிரச்சனைகளும் வரும். அதை வந்து ஒரு சில குடும்பங்கள் உணர்ந்து கரெக்டாக அவங்க வந்து அந்த டி அடிக்ஷனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரு சில பேர் அதை கணிக்க முடியாமல் இவர் தலைக்காயம் ஆகிட்டு ஏதோ ஆயிட்டாரு, மூளை குழம்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒதுக்கியும் வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் கேர், அதாவது ஹோப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பிளான்ல இருக்கோம். ஆனா ரோட் சேஃப்டிங்கிறது கரெக்டான நல்ல ரோடை பார்த்து நான் போயிடுவேன் டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நல்ல ரோடு பார்த்து போறது, குழி இல்லாத ரோடை பார்த்து போறது வந்து இல்லை ரோட் சேஃப்டி. நீங்க வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய சேஃப்டி ஸ்டார்ட் ஆகணும். உங்களோட ஹெல்மெட் உங்க தலையில இருக்கணும், அது உங்களுக்கு முக்கியமான. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து அதை டீச் பண்ணணும். குழந்தைகள் அந்த வயது வர்றதுக்கு முன்னாடி வாகனங்களை, அந்த மோட்டார் வாகன சட்டப்படி கொடுக்குற அந்த வயது வர்றதுக்கு முன்னாடி அந்த வாகனங்களை கொடுக்கவே கூடாது. அது வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது தண்டுவட காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா

0: நம்ம எவல்வேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். கம்ப்ளீட்டாக வந்து தண்டுவடம் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கும் போது அந்த கோல்டன் அவர் சொல்லுவாங்க, எவ்வளோ சீக்கிரம் அவங்க வராங்களோ அந்த சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய இதுவும் இருக்கும். பார்ஷியல் கட்டாயிருக்கு அப்படின்னா அது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் எடுக்கும். அந்த கை கால் உங்களுக்கு வந்து சில பேருக்கு செயலிழப்பு ஏற்படலாம், அது வந்து டைம் எடுக்கும் சரியாகி வர்றதுக்கு. அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இவங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு. அந்த காயத்தோட வீரியத்தை பொறுத்து அந்த தன்மையை பொறுத்து தான் அது மாறுபடும். தலைக்காயம் இந்த தண்டுவட காயம் வந்து சில பேருக்கு வந்து கை கால் தூக்க முடியாத சூழ்நிலை போகும்பொழுது அவங்களுமே வந்து ஒரு டிபெண்ட் ஆகிடுவாங்க, ஒரு குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டுமே வந்து ஆபத்து தான். இப்போ வந்து லிவர் உள்ள உள்ளுறுப்புகள் காயங்கள், பெல்விக் போன் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு திடீர்னு பேஷண்ட் நினைவு இல்லாமல் போயிடுவாங்க, உள்ளுக்குள்ளே நிறைய ப்ளீடிங் ஆகும், அந்த மாதிரி வரும்போது அவசர சிகிச்சையில் பார்த்து டக்குன்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இது பண்ணி. ஸோ அதுவும் உள் ரத்த போக்குமே ஒரு பெரிய இது தான். ஏன்னா அது வந்து எலும்புகள் நெஞ்சு எலும்புகள் உடைந்து நுரையீரலில் குத்திருக்கலாம், அப்போ அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு இமீடியட்டான ட்ரீட்மெண்ட் பண்ண உங்களுக்கு உயிரிழப்புகள் சடனாக இருக்கலாம். புதுச்சேரியில் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற போக்குவரத்து நெரிசலும் இன்றைய இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கவனமாக போகிறதுக்கு நம்ம ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அது கண்டிப்பாக அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியே போகும்போது உங்களுக்கே ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த வரைக்கும் நம்ம பழக்கத்தை உண்டு பண்ணணும். ஏன்னா எல்லா ஒரு நல்ல பழக்கங்களுமே நமக்கு டக்குன்னு வர்றதில்ல. அதே மாதிரி சாலை விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
6: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர் நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து

0: கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின்

0: தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிகா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசை அமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 10 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் ஹீமோபீலியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல ஹீமோபீலியா நோயை பத்தி பேசலாம். ஹீமோபீலியா அப்படின்றது அது ஒரு ஜெனட்டிக் பிளட் டிசார்டர். முக்கியமா ரத்தம் உறையற தன்மை வந்து குறைபடுது. அதனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறிய அடிபட்டாலோ இல்ல உடம்புல இருந்து ரத்தம் கசிந்தாலோ குழந்தைங்களுக்கு அந்த பிளீடிங் கண்டினியூஸ் வர்றதுனால ஏற்படுற இந்த பிரச்சனையை தான் ஹீமோபீலியா அப்படின்னு சொல்றோம். இது குழந்தைகளுக்கும் அடல்ட்டுக்கும் யாருக்கு வேணா வரலாம். குழந்தைகளுக்கு இருந்தே இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். சோ முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா, குழந்தை பிறந்து அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் வேக்சினேஷனுக்கு போகும்போது வேக்சினேஷன் பண்ற சைட்ல வீக்கம் வரலாம், ரத்த கசிவு வரலாம், அந்த ஹெமடோமா ஃபார்ம் ஆகுறது யூஸ்வலா ரொட்டீனான ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஹீமோபீலியா உள்ள குழந்தைகளுக்கு ஊசி போடும் இடத்துல ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கிறதுனால ஹெமடோமா ஃபார்ம் ஆகலாம். இது முதல் அறிகுறியா இருக்கலாம். சோ குழந்தைகளுக்கு எப்பெல்லாம் தடுப்பூசி போடும்போது அந்த இடத்துல வீக்கம் ஆறுது, ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல வீக்கம் ஆறுது, குழந்தைகள் 1 வயது அடையும் போது எழுந்து நடக்கும் போது அடிபடும் போது தடுக்கி விழும்போது விழுந்த இடத்தில் ரத்த கசிவு ஏற்படுத்தி வீக்கம் வர்றது. சோ அந்த மாதிரி விழுந்த இடத்துல கை முட்டி கால் முட்டி அந்த இடத்துல எல்லாம் அடிபட்டு வீக்கம் ஆயிடும். இந்த மாதிரி ஏன் அடிக்கடி வீக்கம் ஆகுது அப்படின்னு பெற்றோருக்கு ஏதோ டவுட் வந்து பார்க்கும்போது எழுந்து நடக்கும்போது இடிச்சிட்டோன்னே அந்த முட்டி வீக்கமா இருக்கு, அப்ப முட்டியில டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது முட்டியில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, இல்ல ஊசி போட்ட இடத்துல ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி அடிப்பட்ட இடத்துல ரத்த கசிவு நிக்காம ஏற்பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு ஒரு

0: அவுட்ல நம்ம கண்டுபிடிக்கும் போது ஹீமோஃபிலியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முறை, ரத்தத்துல உறையற்ற தன்மையை ஏற்படுத்துற சில புரோட்டீன் வந்து டெஃபிஷியன்டா இருக்கும். அது என்ன புரோட்டீன் டெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்றத பொறுத்து குழந்தைங்களுக்கு ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி மற்றும் ஹீமோஃபிலியா சி அப்படின்னு மூணு வகையா அதை பிரிக்கிறாங்க. ஃபேக்டர் 9, 10 அந்த பிளட் ஃபேக்டர் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் டெஃபிஷியன்ஸா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஹீமோஃபிலியாவை வகைப்படுத்தலாம். ஸோ ஒரு ஒரு புரோட்டீன் கிளாட்டிங் ஃபேக்டர் டெஃபிஷியன்டா இருக்கும் போது அதை ஒரு ஒரு டிசீஸ் நேமா நம்ம வைக்கிறோம். ஸோ என்ன காரணமா இருந்தாலும் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாதான் குழந்தைகளுக்கு ரத்தம் உறையிற தன்மையை ஃபுல்லா கரெக்ட் பண்ண முடியும். கிளாட்டிங் ஃபேக்டர் 8, கிளாட்டிங் ஃபேக்டர் 9, கிளாட்டிங் ஃபேக்டர் 10 இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டரை நம்ம ஹீமோஃபிலியா ஏ அப்படின்னா 9 ஃபேக்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஹீமோஃபிலியா பி அப்படின்னா 10 ஃபேக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹீமோஃபிலியாக்கு நம்ம கிளாட்டிங் ஃபேக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு ரத்தம் மாதிரி ரத்தத்திலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு ரத்த சாம்பிள் தான். அதுதான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி இன்ஜெக்ஷனா போட வேண்டியது இருக்கும். அப்படி இன்ஜெக்ஷனா போடும்போது அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த குறைபாடு கரெக்ட் பண்ணி ரத்தம் உறையிற தன்மை நார்மலா வரும். இந்த இன்ஜெக்ஷனையும் அவங்க ரெகுலரா போட்டுக்கணும். இல்ல அடிப்படும் போது ஒரு ரத்த கசிவு ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷனை போட்டாதான் ரத்த கசிவை நம்மளால நிறுத்த முடியும். அப்புறம் அந்த பாதிப்பை பெருசாவாம நம்ம தடுக்க முடியும். ரெகுலரா ஹீமோஃபிலியா இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்குறாங்க. அந்த என்ன ஃபேக்டர் அவங்களுக்கு டெஃபிஷியன்டா இருக்கும் அந்த ஃபேக்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிப்பட்டதுன்னா முக்கியமா அந்த ரத்த கசிவை உடனே நிறுத்துறதுக்கு உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த ஃபேக்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது முக்கியமா இருக்கும். ஸோ ஹீமோஃபிலியாக்கு நமக்கு தெரியும், ஹீமோஃபிலியா பாண்டிச்சேரியில ஹீமோஃபிலியா சொசைட்டி இருக்கு. ஹீமோஃபிலியா சொசைட்டில முக்காவாசி எல்லா ஹீமோஃபிலியா டயக்னோஸ்ட் சில்ட்ரனையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபாலோ அப் எல்லாமே அந்த சொசைட்டி நமக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா டயக்னோஸ் பண்ற ஹீமோஃபிலியா சில்ட்ரன்ஸை ரெகுலரான ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அவங்களை எங்கேயும் அடிப்படாத மாதிரி பாத்துக்கிறது, முக்கியமா குழந்தைங்களை அடிப்படுற மாதிரி விளையாட்டுகளை அவங்களை ஈடுபடுத்தாம இருக்கிறது. ஒருவேளை அடிபட்டுருச்சுன்னா அதை உடனே ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டரை இன்ஜெக்ஷனா போட்டுக்கிறது முக்கியமான அவசியமா இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டா குழந்தைங்களை நல்ல பெரியவங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களும் மற்ற குழந்தைங்கள மாதிரியே நார்மலா படிச்சு வேலைக்கு போறது எல்லாமே பெரியவங்களா வரைக்கும் இன்ஜெக்ஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் ஹீமோஃபிலியா நோய் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முக்

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங். நேரம் 7:31. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி.

இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தொலை தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தை அறிவித்த அமைப்பு எது? இன்னைக்கு May 17 நாம் வந்து உலக தொலை தொடர்பு மற்றும் சமூக தினத்தை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தினத்தை வந்து அறிவித்த அமைப்பு எது அப்படின்றது உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் உங்களுடைய விடைகளை ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது. யாரெல்லாம் சரியான விடையை சென்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த ப்ரோக்ராமுடைய எண்டில் நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். பாடல் கேட்டே என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: உலக தொலை தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தை அறிவித்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா எஃபில போய் உங்களுடைய ஆன்சரை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம இந்த தினத்தை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதுக்கு பயன்படுது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துவது அப்படின்றதான் இதோடைய நோக்கம். இது மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆன்லைன் கல்வி, அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்களை இது மூலமா ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தோட வேகமான தகவல் பரிமாற்றத்தை சேவைகளை இது வழங்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேஸ்புக் கேள்வியை மீண்டும் உங்களுக்காக நினைவுபடுத்துறேன். உலக தொலை தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தை அறிவித்த அமைப்பு எது? உங்களுக்கு சரியான விடை தெரியும் அப்படின்னா ஃபேஸ்புக்ல போய் நீங்க அப்லோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, டாக்டர் படத்திலிருந்து.

0: இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவானோ இந்த ஆளு. நெல்சன் போமா.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: வணக்கம் மக்களை, நிகழ்ச்சி கேட்டு மனிதம் கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:48:49. உங்களுக்கான கேள்வி, FB கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தை அறிவித்த அமைப்பு எது அப்படின்னு தான் கேட்டிருந்தா. நிறைய பேர் ஆன்சர் சென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமுடைய கடைசியில் யார் யாரெல்லாம் சரியான விடை அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறவங்க கூட இப்போ ஒரு பாடல் வருது உங்களுக்காக, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எமைக்கா நொடிகள் படத்திலிருந்து.

0: என்ன நெல்சன் எப்படி
1: வர மாதிரி?
0: எஸ்
2: ஒரு பாட்டு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தல, இங்கே இருந்தால் வேற ஏதாவது வேஷம் போட சொல்லுவான். அப்போ இல்லை
0: நெல்சன்
1: வர்ற மாதிரி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சென்சஸ் 2027. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி.
1: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன்

வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 7:55 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினத்தை அறிவித்த அமைப்பு எது அப்படின் தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் கொஸ்டினாக கேட்டிருந்தா. அதுக்கு சரியான விடைய நிறைய நேயர்கள் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சரியான ஆன்சர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம், அதுதான் வந்து இந்த தினத்தை வந்து அறிவிச்சது இந்த அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படின்றது தான். யார் யாரெல்லாம் சரியான ஆன்சரை சென்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், பாபு முல்லக்காடு, நெய்வேலி நந்தகுமார், ராஜபாளையம் பிரபு வீரா, புவனகிரி சுமதி பாபு, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, கடலூர் மாவட்டம் செந்தில் முருகன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், நெல்லை பாரதி, அன்பு கெடார், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், வீராதுரை, மதுரை சோ சண்முக சுந்தரம், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான். இவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் உங்களுக்காக கேட்கலாம், மாறா படத்திலிருந்து.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய குற்றவாளியான தாவரவியல் பேராசிரியர் மனிஷா மந்தாரவை சிபிஐ கைது செய்துள்ளது. வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, மனிஷா மந்தாரே, மனிஷா வாக்மரே ஆகியோரை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதிமன்றம் இவர்களை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள 6 வெவ்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ்ராஜ் இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். 2027 குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படவுள்ள இந்த பத்ம விருதுகள் விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியானவர்கள் தேவையான ஆவணங்களுடன் இயக்குநர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை 18 பெல்காம் வீதி புதுச்சேரி 1 என்ற முகவரியில் ஜூன் 30 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதளத்தின் முகவரியில் வரும் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 8:03. ஹாய், ஹலோ லிசனர்ஸ், எல்லாருக்கும் ஒரு காலையில சூப்பரான வணக்கம் சொல்லிக்கிட்டு எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஸ்டுடியோக்குள்ள இருந்து உங்க அன்பு தோழன் தமிழ். நம்ம புதுவை நிகழ்ச்சியில எப்பவுமே நம்ம ஆர்ஜே ஒருத்தவங்க வெளியே போயிட்டு அந்த ஊர்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த இடத்துல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் இந்த பாட்டுக்கு அப்புறமா.
1: நிறைய பேர் மைண்ட்

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நம்ம புதுவை கேட்டு இருக்கீங்க. நம்ம RJ யார் வெளியே போயிருக்காங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்றாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சிலைச்சாவடி இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. சிலைச்சாவடி அப்படின்றது பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஆரோவில் பகுதிக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைதியான கடற்கரை கிராமம் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம பாண்டிச்சேரியில இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுல ஆரோவில்ல சர்வதேச நகரத்திற்கு ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த பிள்ளைச்சாவடி. சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்குதுங்க. காலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க, சிலர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இது மீன் தடைப்பிடி காலம் அப்படின்றதுனால இந்த ஏரியாவில வந்து யூஸ்வலா நிறைய மீன் விற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் கம்மியா தான் ஒருத்தவங்க ரெண்டு பேர் மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்கள பிடிச்சி பேசுறதுக்காக நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்களோட பேசலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: இன்ஜினியரிங்
0: காலேஜ்ல
1: படிச்சிட்டு இருக்கீங்க?
0: ஏசி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே சொல்லுங்க. அப்போ உங்க நேட்டிவ் பாண்டிச்சேரிங்களா?
1: இல்ல இல்ல, என்னோட நேட்டிவ் காரைக்கால்.
0: காரைக்கால் வந்துருக்கு.
1: ஆமா.
0: ஓகே சொல்லுங்க, பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கா காரைக்கால் பிடிச்சிருக்கா?
1: இப்போதைக்கு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி தான்.
0: அச்சோ பாருங்க, சொந்த ஊரை வந்து ஒரே நிமிஷத்துல விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே ஜனனி சொல்லுங்க, இந்த ஏரியாவை பத்தி, அதாவது இப்ப கிட்டத்தட்ட அப்படின்னா நீங்க ஒரு 3 இயர்ஸா இருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஏரியால உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எந்த இடத்த சொல்லுவீங்க?
1: இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அப்படியே காலேஜ் ஆப்போசிட்டே பீச்ன்றதுனால அடிக்கடி போர் அடிச்சுனா ஃப்ரெண்ட்ஸோட உடனே பீச் கூட்டிடுவேன். எனக்கு பீச்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க நிறைய கஃபே இருக்கும் இங்க ஆரோவில்ல, அதனால அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டே ஹாஸ்டல் வச்சிருப்பாங்க, அவங்க வண்டி எடுத்துருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து ஆரோவில் போவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, ஸோ இதை தாண்டி பாண்டிச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க பின்னாடி போவீங்களா? வேற பாண்டிச்சேரி பீச்லாம் இருக்குதுங்களா, ராக் பீச்லாம் இருக்காங்களாம் போவீங்களா?
1: ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போக மாட்டேன், எப்பயாச்சும் வீட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா கூட்டு போவாங்க.
0: ஓகே, சோ இந்த ஏரியால உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
1: இந்த ஏரியால பிடிச்ச விஷயம்னா பீச் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் காலேஜ் உள்ளே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதான் சொன்னேன்ல, ஆரோவில் அந்த சைட்ல அந்த இந்த குளோப் இருக்கும்ல, அதெல்லாம் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் போயிட்டு.
0: ஓகே, ஆரோவில் குளோப் வந்து உங்களுக்கு பிடிக்கும். சரி சொல்லுங்க, உங்களுடைய ஹாபிஸ் எல்லாம் என்ன?
1: எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும், அதுதான் மோஸ்ட்லி பண்ணுவேன்.
0: ஓகே, பாட்டு பாடுவீங்களா?
1: பாட்டுலாம் பாட மாட்டேன், பாட்டு கேட்கறதோட சரி.
0: ஓகே, ஸோ சினிமா போற பழக்கம் இருக்கீங்களா?
1: ம், போவேன்.
0: ஓகே, ரீசெண்டா பார்த்த ஃபிலிம் என்ன?
1: ரீசெண்டா பார்த்த ஃபிலிம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லையே.
0: ஓகே, ஸோ

0: எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா, செமஸ்டர் எக்ஸாம் போகுது, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, அப்ப வந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க.
1: அதுதான் இல்ல.
0: அச்சோ, இது உங்க வீட்டுல கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க?
1: கண்டிப்பா திட்டுவோம்.
0: ஓகே ஓகே, படிக்கிற நேரத்துல படிச்சுக்கணும், நம்ம ஃபன் பண்ற நேரத்துல ஃபன் பண்ணிக்கணும் இல்லைங்களா?
1: ஆமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியே போறதா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு படிக்கும் போது மார்க் மட்டும் வாங்கி கொடுத்தா இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஊர் சுத்த அதெல்லாம் பிரச்சனை இல்ல, படிக்கிற விஷயத்த கரெக்டா இருக்கணும் சொல்லிடுவாங்க.
0: ஓகே ஓகே ஜனனே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.
1: தேங்க்யூ.
0: நேயர்களே, மீண்டும் இணையலாம். இது FM Rainbow புதுவை 102.8. நம புதுவை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: நேரம் 8:32 ஆயிட்டு இருக்கு. நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே பூஜா யார் கூட இப்ப பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை சாவடி இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பீச் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த பிள்ளை சாவடி. சோ ஒரு மேம் நம்மளோட பேச ரெடியா இருக்காங்க, உங்களோட பேசலாம். ஹாய் மேம்.
6: ஹாய் மேம்,
5: குட் மார்னிங்.
6: குட் மார்னிங்.
5: உங்க பேர் சொல்லுங்க. லலிதா. ஓகே. என்ன மேம் இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
6: காத்து வசதி நல்லாவே இருக்கும். யூனிவர்சிட்டி இருக்கு, எனி டைம் பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் போயிட்டு வந்துட்டு ப்ரௌடாவே இருக்கும். மத்தபடி எங்களுக்கு 22 இயர்ஸா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா.
5: ஓகே. ஆனா உங்க சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி தான் இல்லைங்களா?
6: பாண்டிச்சேரி.
5: ஓகேங்க மேம். சோ நீங்க அடிக்கடி பீச் போவீங்களா அப்படின்னா?
6: பாபா கோயில்.

0: போவோம். அந்த பாபா கோயில் பேக் சைட் பீச் அங்க போயிட்டு தான் எப்பவுமே வருவோம்.
1: ஓகே, ஸோ இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்க போவாங்க வருவாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி போய் வாங்குவீங்களா?
0: ஆ, இங்க ஃப்ரெஷ்ஷாவே எல்லா மீனும் கிடைக்கும். இப்ப கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிமாண்டா இருக்கு.
1: ஓகே, ஸோ இது தவிர்த்து உங்க ஏரியால வேற என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க?
0: வேற சிறப்பு அப்படின்னா நிறைய க்ரௌட் நிறைய இருக்கும், அதுதான் சிறப்புன்னு சொல்றதுக்கு இதுல. பட் இது கோயில், யூனிவர்சிட்டி எல்லாம் நியர்பையா இருக்கும், ஈஸியா எல்லாம் கிடைக்கும்.
1: ஆனா நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது போகணும் அப்படின்னா நாங்க கொஞ்சம் யோசிப்போம். ஆனா நீங்களாம் வந்து யோசிக்கவே தேவையில்ல இல்லைங்களா, டக்குன்னு வந்து பீச் போயிடுவீங்க.
0: ஆமா, நினைச்சா எப்ப நினைக்கிறோமோ அப்போ ஈவினிங்ல ஃபுல்லா அங்கதான் வாக்கிங், பீச் பக்கத்துலதான் வாக்கிங் போயிட்டு வருவோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த.
1: ஆனா இதுலாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த பீச் பக்கத்துல இருக்கவங்க வந்து நாங்க வந்து அடிக்கடி எல்லாம் போக மாட்டோம்ப்பா, எப்பயாவதுதான் போவோம்னு வாங்க. நீங்க அப்படியா இல்ல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அடிக்கடி?

0: என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: வேற சிறப்பு அப்படின்னா நிறைய க்ரௌட் நிறைய இருக்கும், அதுதான் சிறப்புன்னு சொல்றதுக்கு இதுல. பட் இது கோயில், யூனிவர்சிட்டி எல்லாம் நியர்பையா இருக்கும், ஈஸியா எல்லாம் கிடைக்கும்.
2: ஆனா நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது போகணும் அப்படின்னா நாங்க கொஞ்சம் யோசிப்போம். ஆனா நீங்களா வந்து யோசிக்கவே தேவையில்ல இல்லைங்களா, டக்குன்னு வந்து பீச் போயிடுவீங்க.
1: ஆமா, நினைச்சா எப்ப நினைக்கிறோமோ அப்போ ஈவினிங்ல ஃபுல்லா அங்கதான் வாக்கிங், பீச் பக்கத்துல தான் வாக்கிங் போயிட்டு வருவோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: ஆனா இதுலாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த பீச் பக்கத்துல இருக்கவங்க வந்து நாங்க வந்து அடிக்கடி எல்லாம் போக மாட்டோம்ப்பா, எப்பயாவதுதான் போவோம்வாங்க. நீங்க அப்படியா இல்ல கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அடிக்கடி நாங்க அங்க கூட்டிட்டு போயிடுவோம் அந்த மாதிரிங்களா?
1: பீச் பக்கத்துல இல்ல, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். ஆனா கெஸ்ட் எல்லாரும் வந்தாலும் நாங்க அங்க கன்ஃபார்மா வருவோம், எங்களுக்கு போரே அடிக்கல, எப்பவும் வருவோம்.
2: ஓகே, நீங்க என்னைக்காவது சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் பாக்கணும்னு சொல்லி போயிருக்கீங்களா?
1: அந்த டைம் போயிருக்கும், அடிக்கடி இல்ல என்னைக்காவது நாள் போவோம்.
2: ஓகேங்க மேம். சோ பீச் தவிர்த்து கோயில் போவோம்னு சொல்லிட்டீங்க. பாண்டிச்சேரி கொஞ்சம் தூரம் தான் இல்லைங்களா, ஒரு 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. பாண்டிக்கு போகணும் அப்படின்னா டக்கு நீங்க போவீங்க?
1: மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போவோம், ஆசிரமம் இருக்கு அங்க போயிட்டு வருவோம். மற்றபடி மார்க்கெட்லாம், நேரு ஸ்ட்ரீட்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் அங்க. நல்ல அடிக்கடி போவோம், அங்கேயும் போவோம்.
2: ஓகேங்க மேம். ஸோ நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
2: நேர்களை மீண்டும் இணையலாம். இது FM Rainbow புதுவை 102.8 நம புதுவை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. அடுத்ததா பூஜா, யாரு கூட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: நேர்களே பிள்ளைச்சாவோட எந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம ஷோ போயிட்டு இருக்கீங்களா? சோ நான் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலயும் ஆரோவில் இருந்து நியர்பையும் பொம்மையார் பாளையம் இந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைச்சாவடிய சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த பிள்ளைச்சாவடி வந்து நிறைய சுற்றுலா தலங்களை வந்து தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளோட பேச ஒரு ஸ்டூடெண்ட் தான் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரோட பேசலாம். ஹாய்.
4: ஹாய்,
3: குட் மார்னிங்.
4: குட் மார்னிங் கா.
3: ஓகே, உன் பேர் சொல்லுப்பா.
4: கோபிநாத்.
3: கோபி, ஓகே. சோ கோபிநாத் கோபின் கூப்பிடலாமா?
4: ஆ, கூப்பிடலாம் கா.
3: ஓகே, சொல்லுங்க கோபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
4: நான் இப்ப 12th முடிச்சிட்டு சும்மா இருக்கேன்.
3: அடிக்கடி பீச் இருக்கிறதுனால போவீங்க இல்லையா?
4: பீச் போயிட்டு விளையாடுவோமா.
3: என்ன விளையாடுவீங்க?
4: ஃபுட்பால் இல்லைன்னா வாலிபால்
3: விளையாடுவோம். பீச் வாலிபால் இல்லையா? ஓகே. சோ என்னைக்காவது வீட்ல வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்களா, எப்ப பாரு இந்த பசங்களோட சேர்ந்துகிட்டு இந்த பீச்சுக்கே போயிட்டு இருக்க, உனக்கு வந்து அடி போட போற, இல்ல அடி ஏதாவது வாங்கிருக்கீங்களா?
4: அடி வாங்கினது இல்ல, ஆனா சமய திட்டு விழு இந்த மாதிரி ஏட்ட அடிக்கடி விளையாட போற அப்படின்ட்டு கேப்பாங்க.
3: ஓகே, சோ பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதை சொல்வீங்க?
4: எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா மேக்ஸ்.
3: ஓகே, சோ ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க?
4: இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ண போறேன்.
3: என்ன ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி. ஓகே, சொல்லுங்க. இப்ப ஸ்கூல் டேஸ்ல வந்து இப்ப பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த 1 இயரா வந்து உங்களை வந்து வீட்டுல வச்சுதான் செஞ்சிருப்பாங்க. எப்படி ரொம்ப வெளில விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பிடிச்சு வச்சு படி படி நிற்பாங்க, அந்த மாதிரியா இல்ல அப்படிலாம் இல்லைங்க? என்ன ஃப்ரீயா தாங்க விட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம படிச்சேன்னு சொல்றாளா?
4: இல்ல, நான் ஜேயும் சேர்த்து படிச்சேன், அதனால அவங்களே சொல்லலைனாலும் நான் வந்து ரொம்ப மோஸ்டா வந்து வெளில பசங்க கூட எல்லாம் சுத்த மாட்டேன். படிக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருந்தது.
3: சரி, ஓகே. பீச் போவான்னு சொல்லிட்டீங்க, உங்க ஏரியாவில இந்த பீச் தவிர்த்து நியர்பை நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? ஆரோவில் இருக்கு, பொம்மையார் பாளையம் இருக்கு. சோ அடிக்கடி போறது அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க?
4: ஆரோவில் போவோம், பசங்க கூட சேர்ந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஆரோவில் போயிட்டு வந்துருவோம்.
3: ஓகே, சோ மோஸ்ட்லி வெளில போறது அப்படின்னா யாரோட போவீங்க, அம்மா அப்பா கூடயா இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயா?
4: அம்மா அப்பா கூட தான்.
3: ஓகே ஓகே, சோ தேங்க்யூ.
4: தேங்க்ஸ்.
3: நேர்களே மீண்டும் இணையலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 8:45 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம ஆர்ஜே யாரு கூட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. சோ நம்மளோட பேச ஒரு சார் வெயிட்டிங்ல இருக்காரு, அவரோட பேசிடலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: ராம்நாத் மேடம்.
2: ஓகே சார், இது உங்க நேட்டிவ் வாங்க சார்.
3: ஆமாங்க மேடம், நாங்கள் பூர்வீகம் வந்து ராஜஸ்தான், ஆனா இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே.
2: ஓ ராஜஸ்தான், ஓகே. பாலைவன ஏரியால இருந்து இங்க வந்திருக்கீங்க. சோ எப்படி இருக்கு சொல்லுங்க.
3: ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பாலைவனத்துல இருந்து ஒரு பசுமையான நிறைந்த இடத்துல இருக்கும். அதுவும் இங்க ஆரோவில் விழுவும் போனாக்கா அவ்வளவு பசுமையா, இதெல்லாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஊர்ல இருந்து எங்க நைட்டிவ்ல இருந்து மக்கள் வந்தாக்கா நாங்க ஆரோவில் அந்த ஏரியால ரொம்ப சுத்தி பார்ப்போம். மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கு.
2: ஓகே, இவ்வளவு நல்ல தமிழ் பேசுறீங்களே.
3: எங்க அப்பா அதுக்கு முன்னாடி இருந்தே இங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே, எனக்கு 52 வயசு ஆகுது. நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே தான், அதனால எனக்கு தமிழ் நல்லாவே பேச தெரியும்.
2: ஓகே ஓகேங்க சார். இது ராஜஸ்தான் போனோம் அப்படின்னா எப்படி, அடிக்கடி போவீங்களா, இப்பயும் போவீங்களா?
3: போவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதனால அங்கே இன்னும் ஃபேமிலிஸ் கொஞ்சம் இருக்காங்க நிறைய பேர். இங்கேயும் நாங்கள் சுற்றி இங்கேயும் இருக்கிறாங்க, அதனால இன்னும் இதாக தான் இருக்கும். எங்களுக்கு ரெண்டுமே சொந்த ஊர் மாதிரி தான்.
2: ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ மேம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பூஜா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: ஆமா நேயர்களே, இப்போ இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை சாவடி இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஆரோவில் கடற்கரை பொம்மை பாளையம் அப்படின்னு நம்மள சுத்தி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் சம்பந்திருக்கக்கூடிய இடம் தாங்க இந்த இடம். சோ இங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானவர்களா இருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா குறிப்பா நான் ஒரு விஷயத்த வந்து பல பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனா அந்த விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லைங்க. சோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளைச்சாவடி அப்படின்னு சொன்னாலே வந்து வரலாற்று சிறப்புமிக்க திரௌபதி அம்மன் கோயில் வந்து இங்க அமைஞ்சிருக்கு. சோ இந்த கோயில பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் வந்து திருவிழாக்கள் நடக்கும். சோ அந்த திருவிழாவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய இடங்கள் அந்த சட்டி பானை எல்லாம் விற்பாங்க இல்லைங்களா. சோ அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. சோ காலையில அப்படின்றதுனால அந்த மாதிரியான இடங்கள் ஓப்பனிங்ல இல்ல, ஆனா வச்சிருக்காங்கங்க நிறைய இந்த சட்டி பானை விற்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கிட்டத்தட்ட நம்ம ஷோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோ பிள்ளைச்சாவடி மற்றும் அதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய நம்ம புதுவை ஷோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் உங்க RJ பூஜா.
3: நன்றி பூஜா.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கி இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம்தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டுருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதை.

0: போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில் அனைத்து
1: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாவது கிளாஸ்க்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க மக்களே.
7: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
8: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்தது இல்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின்போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த பணியில் 3000 மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களுக்கு ஒரு அழகான வணக்கம் சொல்லிக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 9:03. இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். நாம என்னதான் நிறைய பாடல்கள் கேட்டிருந்தாலும் நமக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், கூடவே உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயரை நீங்க சீக்கிரமா டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு அழகான பாடல் வருது ரெட் படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணில இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் சீக்கிரமா உங்களுக்கு பிடித்த பாடலை டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டே இருங்க.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ரெயின்போ புதுவை 102.8
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: 9:11:47 கேட்டுக் கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். நேயர்கள்லாம் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. இப்ப நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம் அப்படின்ற படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:16 நிகழ்ச்சி நடத்ததா அங்காடி திருப்படத்தில் எடுத்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை விரும்பி கேட்ட நேயர் அறந்தாங்கி ஐயப்பன் அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

0: 9:21 கேட்டுக்கொண்டிருப்பது இணையவழி நேயர் விருப்பம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில வேலைக்காரன் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுடைய விருப்ப பாடல் வருது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம் இந்த நிகழ்ச்சி மூலமா. அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கம் பாத்து இருக்க

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

9:27 பத்து நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். என்ன செய்மச்சான்ல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க ரேகா, ஞானவேலு, பிரியன், தஷ்வின். முருங்க பக்கத்துல இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

விருப்பம் கேட்டு மழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:33:26. உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எங்களுக்கு. பூவே உனக்காக படத்திலிருந்து சொல்லாமலே பாடல் கேட்டிருக்காங்க குப்பநத்தம் டி ராமு, பெங்களூர் ஹேமப்ரியா, துர்வார ரவிக்குமார், காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டலாம்.

0: வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 9:39 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். சோலையம்மா படத்திலிருந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி சீதா லட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

9:48 கேட்டுக்கொண்டிருப்பது இணைய வழி நேயர் விருப்பம். கோவில் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு ஓடி சுரேஷ். அவருடைய விருப்ப பாடல் வருது, கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:50 வீரமணி தேவிகாபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. பிரியமானவளே படத்திலிருந்து அவருடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

9:55 நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் பாடல் கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே நம்மளால பாடல் பிளே பண்ண முடியல, ஏன்னா 1 hour தான் இல்லையா. யார் யாருக்கெல்லாம் வழங்க முடியல அப்படின்னு உங்க பேர்லாம் படிச்சிடறேன். நீங்க 6:20 மனம் விரும்பதே நிகழ்ச்சி இருக்கு, அதுல லைவா நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஏன்னா 8 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க லைவா கால் பண்ணணும் அப்படின்னா 2271760 2271770 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க. யார் யாருக்கு பாடல் வழங்க முடியல அப்படின்னு சொல்றேன். உளுந்தூர் பேட்டை ராஜேந்திரன், கோவை லூயிஸ் செல்வராஜ், செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி தேனி மாவட்டம், கண்ணன் வையாபுரி பட்டினம், ராமகிருஷ்ணன் கொல்மகொண்டான், வாரியங்காவல் கதிரவன், வசந்தி கொளஞ்சிநாதன், மணிசேகர் அன்பு, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, புதுச்சேரி வி பாலமுருகன், தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, ரிதன் தாசன், ராதா பிரியா, தூத்துக்குடி பாபு, சி பாலசுப்ரமணியன், திட்டக்குடி செல்வராஜ், நன்னை ஐயப்பன், வில்லிவாக்கம் குவேந்திரன், முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குளஞ்சாவடி பாலமுருகன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருக்கட்டூர் ராஜேந்திரன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, தேனி செந்தில்குமரன், ஐயனார் முதுகுடி, கல்கி சிதம்பரம், ராஜபாளையம் பிரபு, இவங்களுக்கெல்லாம் பாடல் வழங்கப்பட முடியல அப்படின்றத ஒரு சின்ன வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை விரும்பி கேட்டு நேயர் பம்மல் ராஜன்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. தலைநகர் டெல்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% இருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இச்சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜிசாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கச்ரோலியில் நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதலில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducheri.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் எனவும் இம்மாதம் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் உள்ள ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் சங்க மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 11 ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது. நான் உங்க அன்பு தோழன் தமிழ். கெட் செட் கோ கேம் ஷோனாலே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு ஒரு விதமான கேம்ஸ் கொண்டு வந்து ஜாலியாவே கொண்டு போகும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த மாதிரியான கேம் விளையாட போறோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு டே ஸ்பெஷல், அதோட தீம்ல தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னப்பா டே ஸ்பெஷல் அப்படின்னு இப்பதான் தூங்கி எந்திரிச்சு கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். காலையிலே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஸ்ரீதேவி சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு உலக தொலை தொடர்பு தினம். ஸோ காலையில இருந்து ஷோ கேட்டுட்டு இருக்க ரெகுலர் நேயர்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இப்பதான் சண்டே அப்படிங்கறதுனால கொஞ்சம் லேட்டா எந்திரிச்ச நேயர்களுக்காக திரும்பவும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக தொலை தொடர்பு தினம். ஸோ இந்த தீம்ல இருந்து தான் கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். கேள்விகளோட நான் ரெடியா இருக்கேன் ஸ்டுடியோக்குள்ள, பதில் சொல்றதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல தமிழ், இன்னைக்கு தான் நிகழ்ச்சியோட தீம் தெரிஞ்சது, இப்போதான் தெரிஞ்சது, எங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக தொலைத்தொடர்பு தினம் அப்படிங்கறதுனால அந்த தீம்ல இருந்து கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். என்ன நம்ம நிகழ்ச்சிக்கு முதல் நேயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேள்வியும் நான் கேட்க ரெடியா இருக்கிறேன். அந்த நேயர் யார் எங்கிறத பேசுறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியோட முதல் கேள்வியை கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? இந்தியாவில் எஸ்டிடி அதாவது சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டயலிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேவை முதன் முதல்ல எப்போது எந்த இரு நகரங்களுக்கு இடையே அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுக்கு ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு வச்சிருக்கேன். அதாவது எப்ப எந்த இரு நகரங்களுக்கு இடையே? இதுதான்
3: எஸ்டிடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஆண்டு 1960, நாள் வந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. அப்புறமா எந்த ரெண்டு சிட்டியை அது லிங்க் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்பூர் மற்றும் லக்னோ. இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இணைச்சது.
2: சார் கையில ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? நான் சொன்ன அடுத்த நிமிஷமே ஸ்பான்டேனியஸா ஆன்சர் சொல்லிட்டீங்க. இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ரொம்ப டக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே சார், கரெக்டான ஆன்சர். அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
3: மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி
2: நன்றி. நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எப்பவுமே ஷார்ப்பு தாங்க. சொன்ன உடனே ஆன்சரை டக்குன்னு சொல்லிட்டாரு, ஸ்பான்டேனியஸா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரும் அடுத்த கேள்வி என்னன்னா, இந்தியாவின் முதல் மற்றும் மிக பழமையான தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? கேள்வி திரும்பவும் உங்களுக்காக, இந்தியாவின் முதல் மற்றும் மிக பழமையான தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275240. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேரம் 10:16 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவையின் கெட் செட் கோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தின ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக தொடரி தொடர்பு தினம், அதை பத்தின கேள்விகள் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில இரண்டாவதா ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில நான் கேட்டிருந்த இரண்டாவது கேள்விக்கான பதில
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன ஆன்சர்? வேற யாரு, நம்ம பிஎஸ்என்எல். சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர். அழைப்புக்கு மிக்க நன்றி சார். ஓகே, நம்ம நேயர் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரையும் கரெக்டாகவே சொல்லிட்டாரு. நான் கான்செப்ட் அந்த தீம் சொன்னதுனால எல்லாரும் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி கிட்ட கிட்டக்குனு பதில கண்டுபிடிச்சிடுங்க. ஓகே, அடுத்த கேள்வியை நான் கேட்குறேன். தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய சஞ்சார் சாத்தி போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? கேள்வி திரும்பவும் உங்களுக்காக. தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய சஞ்சார் சாத்தி போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதற்கான கேள்வியை கண்டுபிடிச்சு எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க.
2: மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜிஆர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஸ்பெஷல் குறித்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய சஞ்சார் சாத்தி போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
2: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சியில் வரும் அடுத்த கேள்வி என்னன்னா, தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை அதாவது நேஷனல் டெலிகாம் பாலிசி முதன் முதலில் எப்போது கொண்டு வரப்பட்டது, அதாவது அது வந்த ஆண்டு எது அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் எஃப்எம் பிரெயின் போல.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: நேரம் 10:33 30 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. இன்னைக்கு உலக தொலைத்தொடர்பு தினம் அப்படிங்கறதுனால அந்த தீம்ல இருந்து நிறைய கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்டா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை அதாவது நேஷனல் டெலிகாம் பாலிசி முதன் முதல்ல எப்போது கொண்டு வரப்பட்டது, அதாவது எந்த வருஷம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேயர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் விசாலமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்

0: சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இதற்கான சரியான விடை 1994.
1: சூப்பர் சார், சொன்னோடனே சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி
1: நன்றி. நம்ம நேயர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஜென்ரல் நாலேஜ்லையும் அப்படியே கரண்ட் மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சு சூப்பராக கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரும் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? கேள்வி மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள்

ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? கேள்வி மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன், ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்க எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275240. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்ருக்கீங்க. கேம் ஷோவில் பாடலுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? கேள்வியை திரும்பவும் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணலாம். 2271760 மற்றொரு 2277524 அப்படிங்கிற இந்த நம்பர்களில்

0: நேரம் 10:45, 43 நொடியில் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நம்ம நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ட்ராய் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளை முறைப்படுத்தும் மற்றும் உரிமம் வழங்கும் அரசு அமைப்பு எது? மீண்டும் கேள்வி உங்களுக்காக. இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளை முறைப்படுத்தும் மற்றும் உரிமம் வழங்கும் அரசு அமைப்பு எது? இதுக்கான கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். 2271760 மற்றொரு 2275240 அப்படிங்கிற இந்த நம்பரில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்திய தொலைத்தொடர்பு சேவைகளை முறைப்படுத்தும் மற்றும் உரிமம் வழங்கும் அரசு அமைப்பு எது? இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நேயர் ரொம்ப நேரமா அவளோட காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் சார்.
1: ஓகே சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் சார்.
1: என்ன சார் ஆன்சர்? அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நம்ம கெட் செட் கோ கேம் ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே ஸ்பெஷல், அதாவது உலக தொலைத்தொடர்பு தினம் அப்படிங்கிற டே ஸ்பெஷல தீமா வச்சு நிறைய கேள்விகள் கொண்டு வந்தேன். நிறைய கேள்விகளை நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரை டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப சூப்பராகவே சொன்னாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் கெட் செட் கோ நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 134வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மயகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இச்சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்தது இல்லை என்றும் அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் எண் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். டெல்லி அஞ்சல்

0: करे शोर।
1: पवन करे शोर।
0: अरे बाबा शोर नहीं, शोर शोर शोर।

0: சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடனின் கோதன்பர்க் நகரை சென்றடைந்தார். அங்கு ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் வர்த்தகம், பசுமை ஆற்றல் மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் காலநிலை நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். முன்னதாக தனது பயணத்தின் 2ம் கட்டமாக நெதர்லாந்து சென்றிருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், பாதுகாப்பு, நீர் மேலாண்மை மற்றும் தூய்மை ஆற்றல் ஆகியவற்றில் கூட்டாண்மையை வலுப்படுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு www.sentacpuducherry.in என்ற இணையதள முகவரியில் வரும் 29ம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் எனவும், இம்மாதம் 22ம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம் சொல்லிக்கிட்டு எஃப்எம் ரெயின்போவின் பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில எப்பவுமே ஒரு சூப்பரான தலைப்புல நாம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்னைக்கு என்ன தலைப்புல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் தங்களின் உணர்வுகளை, அதாவது அன்பு, பாசம், மகிழ்ச்சி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, பயம் இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி உணர்வுகளை கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, இதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. இந்த தலைப்புல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண நீங்க கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ண வேண்டிய எண் 2271760, மற்றொரு எண் 2275240. வெளியூர் நேர்களை 0413 அப்படிங்கிற முன்கூறியிட்டேனும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி

0: ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களின் தங்களின் உணர்வுகள், அதாவது அன்பு, பயம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியது கட்டாயமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் யாருங்கிறத பேசுறாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யாருங்கிறத பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பா ஆண்கள் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வெளியில காமிக்கிறது அப்படிங்கறது நெசசிட்டி தான் சார். கேள்விப்பட்டிருக்கோம் சார், ஆண்கள்னா அழவே கூடாது, துணிவா இருக்கணும், அது வந்து பெண்களுக்கான ஒரு குணம். ஆனா ஆண்களுக்கும் மனசு அப்படிங்கறது இருக்கு, அதுல வருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். அப்ப கொஞ்சம் அழுகை அப்படிங்கறது தானாதான் வரும். அப்ப அந்த உணர்வுகளை ஏன் அடக்கி வைக்க கூடாதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சார். இப்போ மனுஷன் எல்லா விதமான உணர்வு அப்படிங்கறத வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா மாத்திரம் தான் அவனால லைஃப் அப்படிங்கறத லீட் பண்ண முடியும்.
2: ஓகே, ஒரு காமெடி பார்க்கும் போது எப்படி சிரிப்பு வருதோ அது மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது அழுகையும் வரணும்னு சொல்ல வரீங்க.
3: வரணும் கண்டிப்பா. அதே மாதிரி ஆண்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாதும்பாங்க. பயப்படப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படதான் சார் வேணும். எல்லா வகையான உணர்வுகள் அப்படிங்கறத ஆண்கள் வெளிப்படுத்தணும். ஆனா ஆண்கள் எல்லா வகையான உணர்வுகள் வெளிப்படுத்துறாங்களான்னா
2: கிடையாது,
3: அது உண்மைதான். அதாவது ஒரு பசங்களாக ஆண்கள் இருக்கும்போது, நான் சொல்ற ஒரு 15 அல்லது மேக்சிமம் 17 வயசு வரைக்கும் தான் பசங்க வந்து அதை எக்ஸிபிட் பண்றாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதை எக்ஸிபிட் பண்ணல. காரணம், நீ ஒரு ஆண் பையன் ஆயிட்ட, நீ அது மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களே ஆண் குழந்தைகளை அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அப்படிங்கறவங்க இது பண்ணணும், அந்த எல்லா வகையான குணங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் சார்.
2: அது ஒரு உணர்வுகளின் கலவை அப்படிங்கறதுனால அதை வெளிப்படுத்துறதுல ஒன்னும் ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க.
3: ஆமா, கண்டிப்பா ஆண்கள் அப்படிங்கறவங்க எப்பொழுதுமே தங்களுடைய உணர்வுகள் அப்படிங்கறத வெளிப்படுத்தணும். அது பண்ணா மாத்திரம்தான் அவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஆண்கள் அப்படிங்கறவங்க வெளிப்படுத்தாதனாலதான் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நீங்க பாருங்க சார், பெண்களுக்கு அதிகம் வருது, ஆண்களுக்கு வருது, ஆண்களுக்கு தான். காரணம், இயல்பாகவே அவர்கள் எல்லா வகையான உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துறதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதற்கு ஒரு காரணம்னு ஆராய்ச்சிகளே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க.
2: எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால இது மாதிரி நடக்குதுன்னு சொல்ல வரீங்க.
3: நடக்குது. அதனால அழுகை அப்படிங்கறதோ அல்லது சோர்வு அப்படிங்கறது வந்தாலும் கண்டிப்பா அதை வெளிப்படுத்தணும் சார். அதை அடக்கி வைக்கிறது அப்படிங்கறது தவறான ஒரு விஷயம் தான் சார்.
2: ஓகே சார், அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
3: தேங்க்யூ சார், பை பை.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: என்னாலு காலு பாச்சலிலே, ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, தட்டுகிற ஓசையிலே, சுத்தி வர்ற சூழ்ந்து வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான், நம்ம தர சிங்கம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேரம் 12:20 19 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் பேசுங்க தோழா. நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தணுமா கட்டாயமா அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் வரும் நேயர் என்ன சொல்றான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: என் அன்புக்குரிய தம்பி தமிழ் அவர்களுக்கு வணக்கம் கூறி உள்ளே வருவது புதுவை சார்ந்த ஆசை தம்பி.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் நலமா இருக்கோம்.
0: சொல்லுங்க சார்.
1: தலைப்பு சூப்பரா இருக்கு.
0: ஓகே.
1: ஆண்கள் அன்பு உடையவர்கள், பாசம் உடையவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா?
0: அதுதான் முக்கியம்.
1: அதான் நீங்க கேக்குறீங்க.
0: ஆமா ஆமா.
1: இப்போ ஆண்களுக்கு அன்பு பாசம் மனசுல எவ்வளவு இருக்கும்ன்றது யாராலையும் அளவிட முடியாது.
0: கண்டிப்பா
1: அந்த அளவுக்கு மனசுல பாசம் அன்பு எல்லாமே இருக்கும். அது வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்தணும். அது வந்து எப்போதும் வெளிப்படுத்தலாம், ஆனா இந்த கோபத்தை மட்டும் நம்ம வெளிப்படுத்துறது வந்து பார்த்து வெளிப்படுத்தணும். ஆனா இந்த அன்பு பாசம்ன்றது எப்ப வெளிப்படுத்த முடியும் எப்ப வெளிப்படுத்த முடியாது, அது நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கு.
0: ஓகே. சூழ்நிலைகளை பொறுத்து,
1: சூழ்நிலையை பொறுத்து தான் அது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, சம்டைம் நகைப்புக்குரிய ஆளா எல்லாம்
0: இல்ல
1: வெற்று வெற்று இதுவா
0: தேவையில்லாத மாதிரி ஆகிடும்.
1: தேவையில்லாத மாதிரி ஆயிடும். நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க, தேவையில்லாத மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையிலே ரொம்பயுமே அன்பு பாசம் உடையவர்கள் இலகிய மனம் உடையவர்கள் தான். ஆனா அந்த இலகிய மனம் வந்து அவங்களுக்கு இன்றைக்கு ஏன் இல்லை என்றால், அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்து போர்க்காலத்துக்கு சென்றவர்கள், கடுமையான விலங்குகளுடன் அவர்கள் போர் செறிந்து அதில் கற்கள் காலத்துல இருந்து கல்லு முள்ளது வச்சுதான் தானே போரிடுவாங்க. அதுல இருந்து அவங்க உறுதி பெற்றதுதான். அதனால அவங்களை அடக்கி வைக்கும் தன்மை என்பது அதிகம் இருக்குது. ஆனா அவங்க உள்ள இலகிய மனசு அது பாத்தீங்கன்னா, அது எப்படி சொல்றா, இப்போ ஒரு நிறுவனத்துல 30 பேர் இருக்காங்க, 30 பேர் மேலயுமே எனக்கு பாசம் தான். நான் 30 பேர் மேலயுமே நான் எல்லாத்தையுமே நான் பாசம் பாசம்னு சொல்ல முடியாது. எப்ப எனக்கு அந்த டைம் கிடைக்குது, எப்ப என்ன என்னோட பாசத்தை வெளிப்படுத்த முடியுமோ அன்னைக்குதான் பண்ணுமா, கூட்டு கூட்டு எல்லாத்தையுமே
0: எல்லாத்தையும் பண்ண முடியாது.
1: அது வெறும் தன்மை ஆயிடும். நீங்க சொன்னீங்களே அது தேவையில்லாத ஒன்று ஆகிவிடும். உண்மைதான். அதனால ரொம்ப ரொம்ப பாசமுடையவர்கள், எல்லாருமே வந்து பாசத்துடன் நேசிக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வந்து நிற்பார்கள். உதவி கூட சில நேரத்தில் நம்ம போய் செய்யும்போது தேவைக்கான உதவி செய்யும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். தேவையில்லாத உதவி செய்யும்போது அது ஏதோ ஒரு மாதிரியா நினைப்பாங்க இல்லையா?
0: புரியுது.
1: சூப்பரா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல பாசமுடையவர்களாக இருக்க வேண்டும், பாசத்துக்கு என்றும் குறைவு இருக்க கூடாது. அதே ஆமா, அதை வந்து
0: எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்திட்டு இருக்கவும் முடியாது.
1: முடியாது, அப்படி கூடவும் கூடாது. அந்த பாசத்தை மட்டும் குறைக்க கூடாது, வெளிப்படுத்த விளையாட்டுல மனசுல இருக்கணும். அதுதான் என் தம்பி மீது எனக்கு எவ்வளவு ஆசை, எவ்வளவு பாசம்.
0: இன்றுதான்
1: வெளிப்படுத்த முடிந்தது.
0: அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்
1: போதுதான். ஆமா.
0: ஓகே சார். ஓகே, அழைப்புக்கு மிக்க நன்றி சார்.
1: தேங்க்யூ.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம என்ன தலைப்புல பேசணும்?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நம்ம நிகழ்ச்சிகளை வந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா கலவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. படுத்தலாம், ஆனால் எந்தெந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் படுத்துறது கண்டிப்பாக தேவை தான், வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பேசின நேயர்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் FM ரெயின்போ சார்பாக நன்றி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 முதல் 12 வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மூன்றாவதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3 மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134 மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 25 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: ஈர மண்ணில் படிந்து வரும் காற்று தலைப்பை இழுத்து மூடிக்கொள்ளச் செய்கிறது. கார்த்திகை மாசத்து பொறிகளைப் போல் நெடுகத் தெரியும் சாலை விளக்குகளும் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றன. எதிர்ச்சாரியில் டாக்டர் ராமசேஷனின் மனைவி வராந்தாவில் உள்ளே தள்ளி வைத்திருக்கும் அகல் ஒளி முத்துச்சுடராய் விளங்குகிறது. ராமசேஷனும் அவர் மனைவியும் அவளோடு நெருங்கி பழகும் தம்பதி. ஓராண்டு காலம் அமெரிக்காவில் இருந்து வந்ததை அடிக்கொரு முறை நினைப்பூட்டும் வண்ணம் செயற்கையாக தோளை குலுக்கிக் கொள்வதும் சில சொற்களை நாவை சுழட்டிக்கொண்டு உச்சரிப்பதும் தன் தனித்தன்மையை பறைசாற்றக்கூடியவே என்று எண்ணும் மனிதர் ராமசேஷன் மட்டுமல்ல. அங்கு அவள் பழகும் முக்கால்வாசி ஃபாரின் ரிட்டர்ன்களும் அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டு விருந்தினர் கலந்து கொள்ளும் விருந்துகள் என்றால் அவர்களுக்கு தலைக்கால் புரியாது. விடாமல் புகை குடிப்பதை சிலர் பெருமைக்குரிய பழக்கமாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியரோ வெளிக்கு ஆங்கிலம் பேசி விருந்து நாகரிகங்களில் கலந்து கொண்டாலும் அடிப்படையிலிருந்து முற்றிலும் மாறாதவர்கள் என்று பல சமயங்களிலும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராமசேஷனின் மனைவி ஜானகி மெட்டியும் உச்சி பொட்டுமாக விளங்குகிறாள். தாய்மொழியில்தான் பேசுகிறாள். அவள் கல்லூரியில் பட்டம் பெற்று சில மாதங்கள் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவும் வேலை செய்தவள்தான். கல்யாணமாகாமல் இருக்கும் பொழுது ஒரு வேலை வேண்டுமே என்றுதான் படித்தேன். டாக்டர் சைனீஸ் அக்ரேஷன் போது எமர்ஜென்சி கமிஷனில் சேர்ந்துவிட்டு பிறகுதானே இங்கு வந்தார். வரதட்சணை ரொம்ப கேட்கல, அதனால் எங்கள் அம்மாவால் சமாளிக்க முடிந்தது. எனக்கும் அவருக்கும் 12 வயசு வித்தியாசம். அதனால் என்ன, நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறாள். சிஸ்டர், எங்கள் சிவு பூணல் போட்டிருக்கிறான் பாருங்கோ என்று வடை பாயசத்தோடு 3 வயசு பையனையும் கையில் பிடித்து கொண்டு வந்து வியப்பில் ஆழ்த்துகிறாள். மைத்ரேயி அந்த குழந்தையை கண்டால் விடமாட்டாள். அக்கா, ஜானகி ஆவணி ஆவட்டம் கொண்டாடி இருக்கிறாள் பார்த்தீர்களா? அந்த மனிதர் புகைப்பிடித்து கொண்டு சாலையில் ஜீப்பில் போகிறார் என்று சிரித்தாள். ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடிய அறிவு மலர்ச்சி இருந்தும் அப்படி கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டு சில வழக்கங்களை பின்பற்றுவதில் அவர்கள் அமைதி காண்கிறார்கள். தென்னிந்திய அந்தணர் மரபில் வந்த ஜானகி மட்டும்தான் இத்தகையவள் என்பதில்லை. ஞானம், காமத்கள், ஹெக்டக்கள் என்று பல கலவை மொழி மக்களையும் பார்க்கிறாள். சங்கர் காமத் ராமசேஷனை போன்றவன்தான். ஆனால் அவன் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட மனைவி குசுமாவோ அவனுடைய தந்தையின் சிரார்த்தத்துக்கு எங்கெல்லாமோ அலைந்து புரோஹிதரையும் பிராமணரையும் தரிவித்து சாமான்கள் சேகரித்து ஏற்பாடு செய்தாள். புரோஹிதரே எல்லாவற்றையும் அவனுக்காக செய்தாலும் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யும் நேரத்துக்கு அந்த அலுவலகத்திலிருந்து அவன் சுக்கானும் வாயுமாக வந்தான். பிறகு நீராடி வேட்டியை கச்சமிட்டு அணிந்து கொண்டு அங்கே சாட்சிக்கு நின்றான். ஞானம் இது குறித்து அவனிடம் விசாரிக்காமல் இல்லை. நம்பிக்கை இல்லை, இருக்கு, அதெல்லாம் இல்லை பகன்சி. இப்போது எங்களுக்கு தனித்தன்மையே கிடையாது. அவள் சொல்கிறாள், நடக்கிறேன் என்று சிரித்தான். குசுமாவோ சிரித்து கொண்டு, நாங்கள் கிருஷ்ணீகள் பகன்ஜி. அவர்களுக்கு என்று இல்லற தர்மத்தின் பொறுப்பு தனியாக கிடையாது. நாங்கள் புண்ணியம் செய்தால் அவர்களுக்கு போதும். நாம் தான் தர்மத்தை விடக்கூடாது என்று கூறுகிறாள். திருமதி கோகலே, இவர்கள் எல்லாரையும் விட ஒருபடி மேலானவள். கணவனுக்கு மாமிசம் உண்டு பழக்கமாகிவிட்டது. அவளே நல்ல மாமிசமாக வாங்கி வந்து சமைத்து போடுகிறாள். ஆனால் அவளோ கடும் நியமக்காரி. ஆவணி சோமவாரம் என்றால் எந்த தானிய உணவும் மறந்தாமல் விரதம் இருக்கிறாள். அவளுடைய தோட்டத்திற்கு வந்து அருகம்புல்லும் மந்தார இலையும் கொண்டு போய் கணநாதனை வழிபடுகிறாள். பெண்கள் வேரை கெல்லி எறியவது சமுதாயத்தின் ஆணி வேரையே கெல்லி எறிவதற்கு ஒப்பாகும் என்று இந்த பெண்கள் கருதி செயல்படுகிறார்கள் என்பது கூட சரியில்லை. அது இயற்கையாகவே இருக்கிறது. என்ன சிஸ்டர், இருட்டில் உட்கார்ந்திருக்கிறீர்களே. ஜானகிதான் வாசலில் வந்து நிற்கிறாள். ஜானகியா, வாமா, ரிப்போர்ட் தயாரிக்கலாம்னு உட்கார்ந்தேன், ஒரே ஈசல்,

0: விளக்கை அணைச்சிட்டு வெளியே வந்தேன். ராமசேஷன் இல்லை, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறார், சர்வீஸ் டாக்டர். பாகிஸ்தான் வார் முடிஞ்சப்புறம் இப்போதான் இங்கே பெங்களூருக்கு மாற்றல்னு வந்திருக்கிறாராம். இரண்டு பேருமாக சிட்டிக்கு போயிருக்கிறார்கள். சிவு தூங்கி போயிட்டான். மைத்ரே இல்லை, இன்னும் காலேஜிலேருந்து வரல, இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னா வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. எம்ஏ முடிச்சுட்டு என்ன பண்ண போறா சிஸ்டர்? அவ கிளாஸ் எடுக்கணும்னு விழுந்து விழுந்து படிக்கிறாள். ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப எதுவும் சொல்வதற்கில்லை. ரிஸ்பெண்ட் படித்து விட்டால் எல்லா சிறுமைகளும் போய்விடும், பொருளாதார சமத்துவம் வந்துவிடும் என்று நினைத்தோம். ஆனால் எவ்வளவு படித்தும் அந்த படிப்பெல்லாம் கொஞ்சமும் தேவைப்படாத இன்னொரு புறம்தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கையையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. உண்மைதான் சிஸ்டர், என் தங்கைக்கு போன வருஷம் கல்யாணமாச்சு. என்னை விட அவள் 1.5 வயதுதான் சிறியவள். அவள் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸு, அவன் இன்ஜினியரிங் டிப்ளமா வாங்கி ஜூனியர் இன்ஜினியராகத்தான் இருக்கிறான். வரதட்சணை 5000, கல்யாணம் 20,000 மேலே ஓடிவிட்டது. இப்போது போன மாதம் இவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா வளையல் அடுக்க கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தாள். இவரை கண்டதும் அந்த அம்மா, அந்த சீர் செய்யலை, இந்த சீர் செய்யலை, வருஷாந்திர சீருக்கு காட்ரேஜ் பீரோ வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, வளைகாப்புன்னு இப்படி அனுப்ப முடியுமா, வந்து எல்லாம் செய்து வகையாக கூப்பிட வந்தால்தான் அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னாளாம். தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போட வேண்டும் என்றாளாம். இதற்கெல்லாம் எங்கள் வீட்டில் இவரை கோவில் வச்சு கும்பிட வேண்டும். இப்ப எல்லா சமூகமும் மோசமாயிட்டது சிஸ்டர். ஞானம் உள்ளூர சிரித்து கொள்கிறாள். இப்படி இழுந்து போனதால் தான் இந்த சிஸ்டர் முடி நரைத்து போய் கல்யாணமாகாமல் வரட்டு காலட்சேபம் செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். இந்த மாதிரியெல்லாம் கேட்பதனால்தான் நம் பெண்கள் தங்கள் மேன்மையெல்லாம் மறந்து வேற்று ஜாதியில் சம்பந்தம் செய்து கொள்ள தயங்குவதில்லை. இப்போது ரொம்ப நடக்கிறது சிஸ்டர். கொஞ்ச நாளைக்கு பெரியவர்கள் முறுக்கிக் கொள்வார்கள், பிறகு சகஜமாக போகிறது என்று விவரிக்கிறாள் ஜானகி. ஓரளவு படித்து மறுமலர்ச்சி பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று முன்னுக்கு வந்தவர்கள் வெறும் உயர்குல பெயரை மட்டும் வைத்து கொண்டு கீழ்முகமாக போகிறவர்களை விட மேல்தான். கீழ்முகமாக போகிறதென்றால் எதை சொல்கிறீர்கள்? ஞானம் புன்னகை செய்கிறாள். இதெல்லாம் தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு அகாத விலை கேட்பது. அவளுடைய கல்வியையோ திறமையையோ மதிக்காமல் வெறும் சீர்செய் நேர்த்திகளில் எடை போடுவது எல்லாம் தான். நான் மது மாமிசம் கொள்பவர்களை பற்றி பேசவில்லை. உண்மைக்கு புறம்பாக துரோகம் செய்து கொண்டே பாசாங்கு செய்தல், சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழத்தல் எல்லாம் தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: FM ரெயின்போவில் தொடர்வது பிற்பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திரமோடி 2 நாள் அரசு முறை பயணமாக இன்று ஸ்வீடனின் கோதன்பர்க் நகரை சென்றடைந்தார். அங்கு ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டனுடன் வர்த்தகம், பசுமை ஆற்றல் மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் காலநிலை நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உயர் இரத்த அழுத்தத்தை இணைந்து கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக பரிசோதியுங்கள், அமைதி படுகொலையை வீழ்த்துவோம் என்ற இந்த ஆண்டிற்கான கருப்பொருளில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. விலையுயர்ந்த உலோகங்கள் மீது அதிக அளவிலான சுங்க வரிகளை விதித்த சில நாட்களிலேயே வெள்ளி இறக்குமதி

அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தங்கம் மற்றும் பிளாட்டினம் மூலம் பூசப்பட்ட வெள்ளி உட்பட வெள்ளி இறக்குமதி தொடர்பான கொள்கையானது தடையற்ற நிலையிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை வடிவமைப்பு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின்போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்படவுள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் உள்ள ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் சங்க மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 11 ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. மிதமான மதிய வெயில் பொழுதுல நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் சொல்லி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது. நான் உங்க அன்பு தோழன் தமிழ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில மகளிர் தங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழ கால் பண்ண வேண்டிய எண் 2271760, மற்றொரு எண் 2271770. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் யாருங்கிறது பேசுறாங்க. அவங்க என்ன பாடல் கேட்கறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ் சொல்லி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கிறமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா. மௌனராகம் படத்துல இருந்து சின்ன சின்ன கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா அந்த பாட்டு.
1: ஓகே, உங்களுக்கான கோயில் பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்கம்மா.
2: கேக்குறேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா.
1: நன்றிமா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 1:14 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் மகளிர் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில வரும் நேயர் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கறாங்க, யார் எங்கிறது பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கிறது பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அது மாதிரி ரெயின்போ இடத்துல என்ன கொடுத்துட்டோம்.
1: Okay.
2: அது

0: நீங்க கேட்ட ஏதோ ஒரு பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழுங்க.
1: ஏதோ ஒரு பாட்டுல நான் கேட்டதே,
0: நீங்க கேட்டதுதான் மேடம், ஏதோ ஒரு பாட்டு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறமா. யார் எங்கிறது பேசுறீங்க?
2: பர்வீன், திருவண்ணாமலை சார்.
1: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் வேணுமா?
2: கிராமத்து மின்னல் படத்துல இருந்து வட்டி எடுத்தேன், சோத்து போட்டேன் அந்த பாட்டு.
1: ஓகேம்மா, உங்களுடைய பாடல் வருது, கேட்டுமா கேளுங்க.
2: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: நன்றிமா.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிறது பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறம்மா, சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து நிலவே முகம் காட்டு சிட்டு பறக்குது குத்தாலத்தில், அந்த சாங் சார்.
0: ஓகேம்மா, உங்களுடைய பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு மகிழலாம்.
1: தேங்க்யூ சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நேரம் 1:31:36 நொடியில நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில வரும் அழைப்பாளர் யாருங்கிறது, பேசுறாங்க, எந்த படத்துல இருந்து பாடல் கேட்கறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ.
4: ஹலோ.
3: வணக்கம்மா, சொல்லுங்க.
4: முத்திரசங்கம்.
3: சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
4: முத்திரசங்கம்.
3: ஓகே ஓகே. என்ன பாட்டு வேணும்?
4: சின்ன கவுண்டர்ல கண்ணு பட போகுது ஐயா.
3: ஓகேம்மா, உங்களுடைய பாடல் வருது, கேட்டு ரசிங்கம்மா.
4: சரிங்க.
5: நல்லதெல்லாம் நடக்கட்டும்,

மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழ நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2272549.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரும் மகளிர், வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க? ஹலோ,
3: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேம்மா. யார் எங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இருந்து பாடல் வேணுமா?
3: எனக்கு வந்துட்டு வட்ட வட்டத்துக்கு சதுரம் அந்த படத்துல இருந்து இதோ இதோ என்னென்றிலே ஒரே பாடல் அந்த பாடல்.
2: ஓகேம்மா, நாங்க எங்க பாட சொல்லிட போறோங்கிறதுனால நீங்க அந்த பாட்டை பாடியே காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குமா எஃப்எம் ரெயின்போல.
3: நன்றிங்கம்மா, நன்றி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறம்மா, சொல்லுங்க, யார் எங்கிறது பேசுறீங்க?
2: பாடல் நல்ல பேரை வாங்க வேண்டும்.
1: உங்களுடைய பாடல் வருது, கேட்டு ரசிங்கம்மா.
2: தேங்க்யூ.

0: ஹாய் ஸ்நேகிதே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய மகளிர் கலந்துகிட்டு தங்களுடைய விருப்ப பாடலை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு மகிழ்ந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களுக்கும் வெளியிருந்து கேட்டு ரசிச்ச நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது.
1: Are y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers,
4: 5, 4, 3, 2, 1, Happy New Year!

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க அனுதி. சோ இந்த ஷோல உங்களோட மனசுல என்னைக்குமே நீங்காம இடம் பிடிச்ச திரைப்பட பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் கே.வி. மகாதேவன் இசையமைத்து T.M. சவுந்தரராஜன் P.சுஷீலா பாடியது நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

2:23 47 ஆகுது. சோஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் டி கே ராமமூர்த்தி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. சங்கமம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: 2:33 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் B வசந்தா பாடிய பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: 2:41 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆர் கோவர்தன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல் பட்டணத்தில் பூதம் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பி சுஷீலா பாடியது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேருவீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பி சுஷீலா பாடியது காசிதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Divagavasini.
2: Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
3: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
4: ரெயின்போ கிட்ஸ்.
0: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
5: காலத்தை வென்ற கனகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவா கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:06:34 ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 இது ரெயின்போ கிட்ஸ் தான். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் கிட், ஹலோ ஹலோ
1: ஹலோ.
0: என்ன பலமா மூச்சு விடுற சத்தம் தான் கேக்குது, யார் பேசுறது, உங்க பேர் என்ன? கிருத்விகா. என்ன பயங்கரமா மூச்சு விட்டுறீங்க போல இருக்கு, எனக்கு இங்க வரைக்கும் அடிக்குது. என்ன புயல் அடிக்குதா இல்ல கிருத்விகாக்கு மட்டும் இல்லையா? சரி ஓகே சொல்லுங்க கிருத்விகா, உங்களுடைய ஊர் எது, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? கீழ்சாத்தமங்கலமா? ஓகே கிருத்விகா, என்ன படிக்கிறீங்க நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? கிருத்விகா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு? ரொம்ப சமத்தான பொண்ணா, ரொம்ப இன்டெலிஜென்டா, இல்ல ரொம்ப குறும்புத்தனம் அதிகமா படிக்கிற பண்ற பொண்ணா? என்ன சிரிக்கிறீங்களா? எனக்கு தெரியுதே நீங்க சிரிக்கிறது. இன்டெலிஜென்ட். அப்ப குறும்புத்தனம் பண்ணுவீங்க.

0: பண்ண மாட்டீங்களா?
1: நீங்க
0: சொல்றப்பவே தெரியுது ரொம்ப குறும்புக்கார பொண்ணா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே கிருத்விகா, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? பின்னாடி ஒரு சூறாவளி காத்தோட நீங்க பாட்டு பாடு பாட போறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ரைம்ஸ் பாட போறீங்க? அப்படியே தூங்கிடுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு? மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க கிருத்விகா ஸ்கூல்ல. சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடுங்க. கிருத்விகா, பாட்டு பாடி முடிச்சிட்டீங்களா? பாருங்க, சிக்னல் சரியாவே இல்ல. நீங்க பாடினது வந்து ஃபுல்லா கேட்கவே இல்ல எனக்கு. வாய்ஸ் போய் போய் வந்தது. சரி, வேற ஏதாவது பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வெளியில வரீங்களா? நானும் வெளியில வரவா? வேண்டாம், நான் இங்கே இருக்கவா? சரி, வந்துட்டீங்களா? இன்னும் வரலையா? இன்னும் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் கிருத்விகாக்கு? வந்துட்டீங்களா? ஓகே கிருத்விகா, இப்ப நம்ம பாட்டு பாடலாமா?
1: பாடலாம்.
0: இப்பதான் கிளியரா இருக்கு வாய்ஸ். பாடுங்க பாக்கலாம்.
1: ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளிய தலையாட்டு, குத்தி குரங்க வாலாட்டு, புள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயலை நேரம் சுட்டு, சிங்கா குட்டிய தாவம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துகிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
0: ஆமா, துள்ளிக்கிட்டு. இதுல யாரு? இதுல நிறைய நீங்க சொன்னீங்கல்ல, அணில் சொன்னீங்க, முயல் சொன்னீங்க, குயில், கிளி, இந்த மாதிரி நிறைய சொன்னீங்கல்ல. இதுல கிருத்விகா யாரு?
1: சிங்கம்.
0: சிங்கமா? அதுல சிங்கம் வந்துச்சா? ஐயோ, நீங்க சிங்கமா? நீங்க எதனால நீங்க சிங்கம்?
1: காட்டுக்கு
0: ராஜாவா? நீங்க ராணி இல்லையா? ராணிதானா? பெண் சிங்கம் அப்படியா? ஓகே கிருத்விகா, ரொம்ப போல்டா, ரொம்ப சூப்பரா சிங்க மாதிரியே பேசுனீங்க. அப்ப சிங்க பெண்ணு வச்சிடலாமா கிருத்விகாக்கு? வேண்டாமா? நீங்க தான் சிங்கம்
1: சொன்னீங்க,
0: அதான் மாத்தி சிங்க பெண்ணு போட்ட. பெண் சிங்கம் இருக்குல்ல, மாத்தி போட்டா சிங்க பெண் இல்லையா? அதான் சொன்ன. வேண்டாமா? ஓகேவா? சரி ஓகே, கடைசியா வந்து ஓகே சொல்லிட்டாங்க கிருத்விகா. தேங்க்யூ கிருத்விகா.
1: Thank you.
0: பாருங்க எவ்ளோ கியூட்டா, ரொம்ப அழகா வந்து சிக்னல் கிடைக்கலன்னு சொன்ன உடனே வெளியில வந்து பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆர்வமா பேசினாங்க கிருத்விகா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. சோ இந்த ஷோல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸுமே வந்து பேசலாம். சோ கால் பண்ணுங்க 2271760122752330.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. 3:17 ஆக போகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.7 கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ். சோ இது வந்து கிட்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம்
2: வணக்கம்,
1: சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
2: சக்திபாலன்.
1: சக்திபாலன், ஹே நம்ம ஃப்ரெண்ட், என்ன ஞாபகம் இருக்கா? இருக்கா? நான் யார் சொல்லுங்க? என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே, என்ன விசேஷம்?
2: இன்னைக்கு
1: உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேவா? அது என்ன ஹாப்பி பர்த்டே?

0: பர்த்டேனாலே ஹாப்பியா இருக்கணுமா? அப்படியா?
1: ஆமா.
0: ஓ, வெரி குட். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: Thank you. சரி, சொல்லுங்க சக்தி, இன்னைக்கு எப்படி போகுது பர்த்டே எல்லாம்? ஜாலியா இருக்கீங்களா?
1: ஜாலியா இருக்கேன்.
0: என்ன பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? என்னதுமா? சரி, ஓகே. ஏதோ உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துருக்காங்க, எனக்கு சரியா புரியல. சோ அதனால ஒரு நல்ல கிஃப்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, இல்லையா? என்னமா? கேக்கா? ஓ, என்ன கேக் அது? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு எல்லாம் கேக் இல்லையா? இருக்கா? எடுத்துட்டு வரீங்களா? அப்போ சரி. சக்திக்கு இது எத்தனாவது பர்த்டே? சிக்ஸ்த் பர்த்டே. ஓகே, சூப்பர் சக்தி. சரி, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? ரைம்ஸ் பாட போறீங்களா? ஓகே சக்தி, என்ன ரைம்ஸ்மா? இங்கிலீஷ்லயா தமிழ்லயா? இங்கிலீஷ்ல பாட போறீங்களா? ஓ, நீங்க எஸ் தான் சொல்வீங்கல்ல? இப்பெல்லாம் என்ன ஆ அப்படின்றீங்க? எஸ் தானே சொல்வீங்க எப்பயுமே? ஆமா. சரி, ஓகே சக்தி, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ரைம்ஸ் சொல்றதுக்கு? எஸ், பேக் டு தி ஃபார்ம். ஓகே, சொல்லுங்க. என்ன இவ்ளோ யோசனை? சரி, ரைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க. எனக்கு இல்ல ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே.
1: ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you.
0: May
1: Happy
0: God birthday. Bless you.
1: Happy birthday to your friend. Happy birthday to you.
0: அது யாருக்கு?
1: May God bless you dear. May God bless you your friend. Happy birthday to you.
0: ஆஹா, இதுதான் இந்த ரைம்ஸ் தானா? இது பர்த்டே ஸ்பெஷலா இது? பாட்டு உங்களுக்கு தெரியுமா? வேற பாட்டு ஏதாவது தெரியுமா? தெரியாதா? என்ன டக்குன்னு தெரியா? சக்திக்கு நிறைய விஷயம் தெரியும் நினைச்சேன் நானு. நீங்க தெரியாதுன்னுட்டீங்களே. என்னது இது சக்தி? சரி, ஓகே சக்தி, இன்னைக்கு வந்து என்னமா? கேக் ரெடி ஆயிடுச்சு. சரி, கேக் கட்டிங்ல வந்து ஒரு பயங்கர பிஸியா இருக்காரு நினைக்கிறேன் சக்தி. ஓகே சக்தி, தேங்க்யூ. தேங்க்யூ. பாருங்க, இன்னைக்கு பர்த்டே அப்படின்றதுனால அவர் ஒரு பரவச நிலையில இருக்காரு. அதனால வந்து ரைம்ஸ் பாடுன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு சாங்கே பாடிட்டாங்க. எனிவே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சக்தி. சோ ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இருக்கா?
3: என்ன
2: ஸ்டாண்டர்ட் போறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் போறீங்களா? ஆறாம் வகுப்பா? ஓகே. என்ன எல்லாம் ஒரு ஒரு வார்த்தையில தான் ஒரு ஒரு பதில் வருது. ஓகே லிச்சிதா, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள்.
2: திருக்குறள், எத்தனை திருக்குறள் சொல்லுவீங்க? 200
3: கடவுள் வாழ்த்தாதான் கல்லாத வந்து கவலை.

0: சொல்லிட்டீங்களா? எனக்கு மூச்சு வாங்குது தெரியுமா? சோ நன்றி மறப்பதன்னு ஒரு குரல் சொன்னீங்கல்ல, அதை திரும்ப சொல்லுங்க.
1: நன்றி மறப்பது
0: மனப்பாடம் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணது? அப்பாவும் அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்களா? டீச்சர்ஸ் ஒண்ணும் பண்ணலையா? டீச்சர்ஸும் பண்ணாங்க. அப்ப நம்ம டீச்சர்ஸ் விட கூடாது இல்ல, எங்க போனாலும் நம்மளுடைய டீச்சர்ஸையும் வந்து நம்ம சேர்த்து சொல்லணும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்தது? திருக்குறள் வந்து நம்ம இந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? சூப்பர் பதில். ஓகே லிச்சிதா, ஓகே தேங்க்யூ. இந்தியாவின்
2: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: சஞ்சனாவா? சொல்லுங்க சஞ்சனா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம்.
0: விழுப்புரமா? எனக்கு சஞ்சனாவ தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிருக்கோம், கரெக்டா? ஆமா. பாருங்க எவ்வளவு அழகா போல்டா எப்படி பேசுறாங்க. என்ன சஞ்சனா, ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சா? என்ன ஸ்டாண்டர்ட் போறீங்க நீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டா? என்ன பாட்டு? இது யார் சொல்லி கொடுத்தது? மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரைம்ஸ் அப்போ?
1: ஆமா.
0: ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் ஆக போறீங்க. எதனால டாக்டர், வேற எதுவும் ஆக மாட்டீங்களா? இன்ஜினியர் இருக்கு, யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகலாம். ஓ, அக்கா கலெக்டர் ஆகுறாங்களா? டாடா, சோ அதனால நீங்க வந்து டாக்டர் ஆக போறீங்களா?
1: ஆமா.
0: ம், சரி. டாக்டர் ஆகிறதுக்கு என்ன படிக்க போறீங்க? மௌனம், மௌனமொழி. ம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் டாக்டர் ஆக போறேன், அவ்வளவுதான். என்ன படிக்கணும்ல கேக்காதீங்கன்றீங்களா? ஒரே சிரிப்பு தான். சஞ்சனா சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. பாட்டு அழகா ரைம்ஸ் வந்து பாடிட்டீங்க. எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுனா சொல்லி தர மாட்டேன்ட்டீங்க. சொல்லி தர மாட்டேன்னு சொல்லலனாலும் அப்படியே மௌனமா இருந்துட்டீங்க. இதுவும் ஒரு நல்ல டெக்னிக் தான் இது. சரி, வேற என்ன சொல்ல போறீங்க சஞ்சனா? அவ்வளவுதான், இதோட கடையை சாத்துங்க. தயவு செய்து, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. ஓகே, தேங்க்யூ சஞ்சனா,
1: தேங்க்யூ.
0: போங்க, நீங்க என்ன கேட்டாலும் என்னோட பதில் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சனா வந்து ரொம்ப அழகா போல்டா, தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டாங்க. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ்மே வந்து இந்த ஷோல கலந்துக்கலாம். கால் பண்ணுங்க 2271760122750.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியம்,
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: சுபலட்சுமி.
1: சுபலட்சுமி என்ன ஊர்மா?
0: நீங்க
1: அதனால வந்து ஸ்லோகம் நல்லா வரும் சுபலட்சுமிக்கு, அதனால வந்து நீங்க அதை சொல்ல போறீங்களா? சரி, சொல்லலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: Join your hands, close your eyes. Sri Vidyaruvani, Sarasvati, Sagalagalavani, Sardi Tarani, Sarada Devi, Sastavalli, Meena Pustakadharani, Vani, Kamalavani, Vastu Devi, Varanayadi, Pustakam Ste Namostude, Pustakam Ste Namostude.
1: Thank you. Amma. அப்படியா? ஸ்லோகம் எல்லாம் அவ்வளவு அழகா சொல்றீங்க, வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாம் பாட்டு பாடலாமே, பாட்டு கிளாஸ் எல்லாம் போறீங்களா? சுபலட்சுமி,
0: ஹலோ,
1: கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, பாட்டு கிளாஸ் எல்லாம் போலாம்ல? வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கே சுபலட்சுமிக்கு. சேர்த்து விட போறாங்க. அடுத்த ரெயின்போ கிட்ல சுபலட்சுமியோட பாட்டு நம்ம கேக்கலாம். இப்ப இப்ப பாடுறீங்களா?
0: என்ன
1: பாட்டு? தமிழ் பாட்டு தெரியும்னா பாடுங்க. என்ன பாட்டு தெரியும்? சரி,
0: போட்டுக்கூலோகம்
1: இல்ல பூலோகம். ஓகேவா? சுபலட்சுமி பேர் யார் வச்சது உங்களுக்கு?
0: எங்க ஆயா தான்.
1: உங்க பாட்டி வச்சங்களா?
0: ஆமா.
1: பாட்டினா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: ஆமா பிடிக்கும்.
1: சோ பாட்டி கிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: பாட்டி வந்து அடிக்கவே மாட்டாங்க.
1: அடிக்க மாட்டாங்க?
0: ஆமா.
1: ரொம்ப பாசமா வச்சிருப்பாங்க, அதனால பாட்டினா ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா.
1: பாட்டிக்கு நீங்க பெட்டா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? பாட்டிக்கு உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க படிக்கிறீங்கல்ல சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு
0: கேக்குறேன். சயின்ஸ், சோஷியலோட சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி.
1: ரொம்ப ரொம்ப ஈஸியா?
0: அடிக்காம சொல்லி கொடுக்கறதுனால அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா வந்துருது அப்படின்னு சொல்லலாமா?
1: ஓகே, சூப்பர் சுபலட்சுமி. நம்ம ஷோல கலந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அடுத்த தடவை பாடணும் நீங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சூப்ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற பாட்டோட நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து கிட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எவ்வளவு சூப்பரா வந்து பேசி அசத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களே கேட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேட், ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்னா வணக்கம் சொல்லணும்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?

0: அனைவருக்கும் வெரி குட் இன் வெல்கம் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நான் உங்க ஆர்ஜே விட்டேன். தென் ஒரு ஆர்ஜேவும் இருக்கிறாங்க. அவங்க யாருன்றதை நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி ரெயின்போ கிட்ஸ் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ஆர்ஜே சூப்பரான ஸோ ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி, ஸோ அந்த டைலாக் ஆனந்தி சொன்னால் நல்லாயிருக்கும், நான் வந்து இமேஜினேஷனோட வந்துட்டேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை நான் சொல்லலை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ண போறீங்க நம்மளோட கட் கேமரா ரோலிங்ல. ஓகே, சோ உங்களுக்கான டயலாக் வந்து சோ ரெடியா இருங்க.
1: காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னா, ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃப்பா இருக்கேன்.
0: ஸோ இந்த டைலாகை பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் நீங்கள் எந்த கதையும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த டைலாகோடவே சேர்த்து எடுத்துருந்து, இந்த மாதிரி கதைலாம் சொல்லக்கூடாது, நான் அப்புறம் ரஃப் ஆகிடும். ஓகேங்களா?
2: அப்படியே கொஞ்சம் ரஃப் பண்ணிட்டு பார்த்தா இருக்கீங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைலாக இது எப்படி அதுன்னு.

0: அப்படிலாம் கிடையாது. ஒரு ஓப்பனிங் ஒரு இன்ட்ரோ டயலாக் கொடுத்தா ஒரு பயங்கரமா இருக்கணும், ஒரு மாஸ் டயலாகா கொடுக்கணும். ஸோ ஆனந்தி அவங்களுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே, அதுதான் சொல்லும் என்ன சொல்ல விட மாட்டீங்க பாத்தீங்களா, ஆனந்திங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு ஒரு மாஸ் ஓப்பனிங் டயலாக் கொடுத்தா நல்லா
1: இருக்கும். மாஸ் டயலாகா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் சொல்றதுக்கு. சரி ஓகே, நீங்க இல்ல டீ அப்புறமா வாங்கி
0: கொடுங்க.
1: டீ தான் அப்புறமா வாங்கி கொடுங்க.
0: அப்புறமா இப்ப வேணாம் ஓகேங்களா? சரி ஓகே. சோ இந்த ஷோல நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படினா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேயர்கள் மொபைல் போன் வந்து ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படினா
1: 04133 அப்படின
0: நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங்கில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க மறந்துடுறாங்க. ஸோ அகைன் உங்களுக்காக டயலாகை ப்ளே பண்ணுறேன். ஸோ டயலாக் முடிஞ்சோடனே ஒரு சின்ன ஸ்பாட் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது, தோழ படத்தில் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ டயலாகை பர்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா?
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு
2: மற்றும்
4: NSB ரோட் திருச்சி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான், ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே, ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருக்கேன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 4:10:30 ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம எஃப்எம் பிரைன் போல நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி
3: கட் கேமரா ரோலிங்.
2: சோ எவ்வளவு ஃபோர்ஸா சொல்ல வேண்டிய டயலாக் வந்து எவ்வளவு மென்மையா சொல்றாங்க. சோ நம்ம என்ன மெலடி சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், பயங்கர ஃபோர்ஸா இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கணும்.
3: கேமரா ரோலிங் போதுமா இது?
2: இல்ல இல்ல, எனர்ஜி பத்தல. சோ உங்களோட எனர்ஜி பத்தல. சோ நம்மளுடைய காலர் வந்திருக்காங்க. சோ அவங்களோட எனர்ஜி பாருங்க. சண்டே அதுமே எவ்வளவு எனர்ஜியா பேசுறாங்க. ஓகே கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம், நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: மகிழ்ச்சி, ஓகே சூப்பர். ஓகே சந்திரசேகர் சார், டைலாக் கேட்டிருப்பீங்க சோசிங்க படத்துல வர டைலாக்.
3: புரியல
1: காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான், ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னானே, ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருக்கேன்.
2: சோ சந்திரசேகர் சார்க்காக அந்த டயலாக ப்ளே பண்ணிட்டோம் சார். கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேன் சார்.
2: ஓகே, சோ பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா?
4: ஆ பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கேன்.
2: ஓகே, கட் கேமரா ரோலிங் சார்.
4: காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்குன்னு பிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான், ரோடு ரஃபா இருக்குன்னு, ரூட் தப்பா இருக்குன்னு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு என்கிட்ட சொன்னேன்.
3: ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்னு ஒரு இதோட சொல்லுவீங்கல்ல, அந்த ஒரு இதுல சொல்லுங்க, அந்த ஒரு போர்ஸோட சொல்லுங்க.
2: சூர்யா சார் மாதிரி நம்ம சந்திரசேகர் சார் மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா
4: சூப்பரா இருக்கும். ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்குன்னு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு நீ சொன்னா நான் ரஃபா ஆயிடுவேன்.
2: ரஃபா ஆயிடுவேன்.
3: அந்த இடத்துல ஒரு ரஃபா ஆயிட்டாரு,
2: அதனால தான் அந்த இரு.
3: ஆமா,
2: ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். வேற ஏதாவது மாடுலேஷன் நீங்க எப்பவுமே மாடுலேஷன் நிறைய ட்ரை பண்ணீங்க, சோ அந்த வகையில வேற ஏதாவது மாடுலேஷன் இதை பெர்ஃபார்ம் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா?
4: சிரிச்சுட்டே அழுதுகிட்டே
2: சொல்லிடுறேன். சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே? ஓகே சொல்லுங்க. நீங்க சிரிக்கிறதுக்கே நாங்க சிரிக்கணும், நீங்க அழுதுக்கிட்டு நாங்க அழகணும், அந்த

0: உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். ரோலிங் சார்.
1: பாட்டு போட்டா இருக்கு மெட்டல் அப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா. ரோடு ரப்பா இருக்கு, ரூட்டு டப்பா இருக்குன்னு கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு சொன்னா.
0: அழ மாட்டேன், அழவே மாட்டேன். சூப்பர் சூப்பர். ஓகே, சோ தென் அடுத்தது, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்.
1: சிரிச்சுட்டே
0: சிரிச்சுக்கிட்டே. ஓகே,
1: காத்து போட்டா இருக்கு, வெதர் தப்பா இருக்குன்னு ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா. ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்குன்னு கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு
0: சொன்னா
1: டஃப் ஆயிடுவேன்.
0: சூப்பர் சூப்பர். சோ நடுவுல நடுவுல நாங்களும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டோம். சரி,
2: அப்படியே வந்து அந்த ஃபிளைட்ட வந்து டிரைவர் எடுக்காம பைலட் எடுத்தா நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: ஓகே ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: தேங்க்யூ சார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எஃப்எம் ரெயின்போல கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுக்கணும். ஃபோனை எடுத்து டயல் பண்ணணும். எந்த நம்பருக்கு அப்படின்னா 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரம் இல்லை மொபைல் ஃபோன்ல ட்ரை பண்ணுவாங்களா இருந்தீங்கன்னா
2: 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: ஸோ அவங்க வந்து ஆக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷன்லாம் நாங்கள் கேட்கலப்போ, நாங்கள் கேட்டது இந்த டயலாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அதை எப்போ நீங்கள் கொடுப்பீங்க?
2: கால் பண்ணி கொடுப்பாங்க.
0: வெற்றி
2: சொல்றது கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வெற்றி
2: சொல்றதுக்கு பண்ண வராதுங்க, ஏதோ நானே அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன், நீங்க வேற என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி மாட்டி விட்டுறீங்க.
0: இதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே லிசனர்ஸ், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ரெடியா இருங்க.
3: காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான், ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருக்கேன்.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃபிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான, ஏதாவது கதை சொன்ன, நான் ரஃபா இருக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங். இந்த எனர்ஜி போதுமா?
0: இந்த எனர்ஜியும் பத்தல எங்களுக்கு, பத்தல பத்தல. ஓகேங்களா? சோ உங்க எனர்ஜிலாம் பத்தல அப்படின்றதுனால தான் காலர்ஸ் வந்து கால் பண்ணி நாங்க எனர்ஜெட்டிக்கா பேசுறோம், பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சோ இப்ப வந்திருக்கிற காலர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத சோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பார்த்துன்னு சொல்லு, நீங்க எதிர்பார்க்காதீங்க.
1: இல்ல, நான் எதுமே எதிர்பார்க்கலங்க. நேயர் வந்தா போதும் எனக்கு.
0: நீங்க போறாததை எதிர்பார்க்க.
1: சரி, நான் எதிர்பார்க்கறேன்.
0: ஹலோ, வணக்கம். யாருங்கிறது அழைப்பது?
2: வணக்கம் சார். வணக்கம் மேம். இருவருக்கும் வாழ்த்துகள்.
0: வணக்கம். நன்றி. நன்றி.
2: அமலதா கள்ளக்குறிச்சில இருந்தேங்க சார்.
0: வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். டைரக்ட் கேட்டிங்களா? நலம் நலம். நீங்க நலமா?
2: கேட்டேங்க சார். ரொம்ப டஃப்பா கொண்டு வந்திருக்கீங்க.
0: டஃப்பா கொண்டு வந்தீங்க. டயலாக்ல மட்டும் தான் டஃப் இருக்கும். ஓகேங்களா? ஹோல் டயலாகே பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் தான் வருது.
2: ஆமா,
0: ரொம்பலாம் டஃப்பா இல்ல எனக்கு தெரிஞ்சு. சோ நம்ம ஆனந்தி மேம் பெர்ஃபார்ம் பண்ணது நீங்க கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டீங்க. ஆஃப்லைன்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பட் ஆன்லைன் வந்தா சைலண்ட் ஆறாங்க. ஏன் அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேது. சோ நீங்க தான்
1: கேக்குற வெற்றி பார்த்து ஒரு பயம் தான். என்ன பண்றது?
0: நம்பிட்டீங்களா?
2: வெற்றி பார்த்து வெற்றி வந்துரும்.
1: வெற்றி பார்த்தா வெற்றி வருமா? வெற்றிய பாக்குறேன், பயம் தான் வருது. வெற்றி வர மாட்டேங்குதே
0: மேடம். நம்பிடுங்க, அவங்க சொல்லத்தில்லாட நம்பிடுங்க. பொய் பொய்யா பேசுறாங்க, பொய் பொய்யா பேசுறாங்க.
1: ஒரு சீட் எடுத்து போடுங்க.
0: ஒரு சீட் எடுத்து போடுவா?
2: அப்படின்னு சொல்லி பிளைட் எடுக்காம பைலட் வந்தானா, ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்குன்னு கார் எடுக்காம

0: டிரைவர் வந்தான்னா எதையாவது கதை சொல்லிட்டு டிரைவர் வந்தான்னா நான் ரொம்ப டஃப்
1: ஆயிடுவேன். தெரியலையே, ஏதோ கதை சொல்ற மாதிரி எல்லாம் தெரியுது.
2: ஆமா, நீங்க டயலாக் வந்து மாத்திட்டீங்க, உல்டா பண்ணிட்டீங்க, உல்டா. சிங்க படத்துல சூர்யா சார் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்க என்ன எதிர்பார்க்கறோம், நீங்க வந்து ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கு. ஆனந்தி மேம் விட நீங்க
1: கேஷுவல் கிடையாதுங்க, அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க, லைன் கடச்ச சந்தோஷத்தோட பேசுறாங்க. உங்க என்ன, நீங்க எனர்ஜெட்டிக்கா?
2: நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு எனர்ஜெட்டிக், ஓகேங்களா?
1: மகிழ்ச்சியான ஒரு எனர்ஜி, ஓகேவா? இப்ப பாருங்க,
2: சிங்கமா
1: சிங்கமா, ஓகே, நீங்க ஒரு ரஃப் அண்ட் டஃப் இப்ப அந்த டயலாக் வந்து நாங்க எதிர்பார்க்கறோம்.
0: சொன்னா
2: காரு ரோடு மேல போகுமா?
1: எனர்ஜி குடுத்துட்டீங்க.
0: இங்க சொல்றதா அங்க சொல்றதா டஃபா ரஃப்.
2: ஓகே ஓகே, ஒண்ணுல மேம், அது ரொம்ப சிம்பிளான டயலாக். சோ உங்களுக்கு நான் வேணா சொல்றேன் பாருங்க. காத்து ஃபோர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன் டிரைவர் சொன்னா, நீ ஏதாவது கதை சொன்ன, நான் ரஃபா இருப்பேன், போவே. சோ இதுதான் அந்த டயலாக், ஓகேங்களா?
1: எங்க நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு மாதிரி பண்ணிருக்கேன். ஆமா,
2: கஷ்டப்பட்டு பண்ணணும்
1: பண்ணணும். இப்பதான் போட்டு நீங்க பேசுறீங்க, அதுல என்ன சூப்பர்.
0: உங்கள மாதிரி ஆர்ஜே எல்லாம் ஒரு தடவை சொன்னாலே கப்புன் கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பீங்க.
1: நாங்களே நீங்க யோசிக்கிறீங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, பிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னான், ரோடு ரஃபா இருக்கு, ரூட்டு டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான், ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருக்கேன்.
2: வெல்கம் பேக் டு ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.
3: ஆமா, ஏதாவது எனக்கு தான் எனர்ஜியே பத்தலையே
2: அப்படின்னு நான் சொன்னதுக்காக நீங்க சைலண்டா இருக்கீங்க.

0: கோமா இருக்கேன்.
1: கோமா இருக்கீங்க?
0: ஆமா. அப்படியே ஒரு மூலையில கோமா.
1: கோமா இருக்கிறது உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு தெரியுது. அவங்க பயங்கர கோபமா இருக்கிறாங்க. சரி ஓகே, உங்க கோபம் எல்லாம் விட்டுருவோம், அடுத்தது காலர் வரங்க. அவருடைய கோபம் எப்படி இருக்குன்றது இந்த டயலாக்ல
0: கேக்கலாம்.
1: சொல்ல
2: சொன்னாரு
1: நினைக்கிறேன்.

0: என்ன ஆகுது? இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல? பண்ண வீடு, ரெண்டே பேரு, உன் மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ்.
1: ஏய், யாரா நீ?
0: பராசக்தி ஹீரோடா.
1: சிவாஜி
0: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.

0: சோ ஒரு மாஸ் டைலாக் சிவாஜி படத்துல இருந்து நம்ம கேட்டோம். சோ இப்ப சார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கலாம். சார் டைலாக் கேட்டீங்களா?
1: ரெண்டு
0: பேரு மொத்த டாக்குமெண்ட் அபேஸ் அப்படின்னு அவர் சொன்னோடனே யார் ரணி அப்படின்னு கேட்டோடனே பராசக்தி ஹீரோடனு சிவாஜி பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல.
1: சீன் பை சீனா உங்களுக்கு எவ்வளவு விளக்கி இருக்காது நம்ம வெற்றின் மட்டும் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க.
0: ஓகே சார், சோ டயலாக் என்ன அப்படின்றத நான் மறுபடியும் சொல்றேன். என்ன ஆதி, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா?
1: பாத்தீங்கல்ல,
0: பாத்துட்டேன். ஓகே சார், கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: கல்யாணம் நேத்தே முடிஞ்சு போச்சுடா, இப்போ ரிசப்ஷன். பண்ண வீடு ரெண்டு பேரு, டாக்குமெண்ட் அபேஸ். என்ன டாக்குமெண்ட் அபேஸ்? நான் யார் தெரியுமா? பராசக்தி ஹீரோ.
0: ஹீரோடா?
2: ஹீரோ ஹீரோடா ஹீரோடா
0: சிவாஜிடா ஹீரோடா சிவாஜிடா டே தெரியலையா அப்படின்ற மாதிரி இது.
2: பண்ண வீடு ரெண்டு பேரு, டாக்குமெண்ட் அபேஸ்.
0: ஓகே, பண்ண வீடு ரெண்டு பேரு. யாரடி?
1: இருங்க, அவர் ஏதோ பேச ட்ரை பண்றாரு, நீங்க சொல்லுங்க.
2: அதிர்ந்து இல்ல?
1: ஆமா, அதிர்ந்து அதிர்ந்து பயங்கரமா.
0: கடைசியா சொன்னது மட்டும் அதிர்ந்து கண்டிப்பா.
2: பராசக்தி ஹீரோ.
1: சரி ஓகே, நம்ம ஒரு முறை வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா?
0: ஓகே, ரெடியா?
2: முதல்ல இந்த இதே சொல்லவா?
1: ஆமா, என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி வரலையா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி வரலையா? கல்யாணம் நேத்தோட முடிஞ்சு போச்சு, இப்ப ரிசப்ஷன். பண்ண வீடு ரெண்டு பேரு, டாக்குமெண்ட் அபேஸ். அபேஸ்
0: யார் ராணி?
2: யார் ராணி? பராசக்தி ஹீரோ. பேரை கேட்டாலே அதிர்ந்து இல்ல?
0: ஹீரோ பேரை சொல்லவே இல்லையே நீங்க.
1: சிவாஜி
0: சிவாஜி, அதுதான் வந்து
1: பராசக்தி ஹீரோன்றத மட்டும் சொல்லுங்க. நல்லா அப்படியே அந்த போர்ஸோட

0: பராசக்தி ஹீரோடா
1: சிவாஜி அப்படி நான் சொல்லுவேன், நீங்க உடனே பேரு கேட்ட சும்மா இருக்குதுல நீங்க சொல்லணும் ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னொரு டைலாக் கொடுங்க, நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லேயே கேட்டிருக்காரு நம்மளுடைய ஆசை தம்பி சார். நன்றி சார் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு, நன்றி, தேங்க்யூ கால் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்த்துக்கள் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் பிரைன் போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: என்ன ஆகுது, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல, பண்ண வீடு, ரெண்டே பேரு, உன் மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ். பராசக்தி ஹீரோடா
7: சிவாஜி,
6: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ நேரம் 4:42 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு டைலாக் பிளே பண்ணிட்டோம்.
1: ஆமாம், பிளே பண்ணிட்டோம்
0: சிவாஜி படத்துல இருந்து.
1: ஆமா,
0: சோ காலர் யாருமே வரல. சோ அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம?
1: நாமளே பேசணுமா?
0: நீங்க பேசணும். நாமல்ல, நீங்க பேசணும்.
1: ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து புடிச்சு விட்டுறீங்க? நாமளே பேசணும்னு சொல்றீங்க.
0: நாமளே பேசணும். சரி ஓகே, உங்க டீலுக்கு நான் வரேன். நான் வந்து இப்ப நம்மளுடைய வில்லன், வில்லன் சார் ரோல் இருக்கீங்களா?
1: வில்லனா தான் இருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்து.
0: நீங்க நான் வில்லன், நீங்க ஹீரோ ஒத்துக்கிட்டீங்க.
1: ஹீரோலாம் இல்லங்க.
0: ஓகே, கேடா வில்லடா இருக்கு
1: ஒரு சைடு கரெக்டர் அந்த மாதிரி.
0: இல்ல இல்ல, நீங்க ஹீரோ இந்த டயலாக்ல, நான் வில்லன். ஓகேங்களா?
1: சோ
0: அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரா நீ, ஆமா யாரா நீன்றது வரும். சோ அந்த டயலாக் நான் சொல்லுவேன். நீங்க பராசக்தி ஹீரோடா ஃபுல்லா சொல்லணும், அதுக்கே ஃபர்ஸ்ட்ல சொல்ல மாட்டிருக்க கூடாது. ஓகேங்களா? நடுல சிவாஜி நான் சொல்லுவேன். சோ எனக்கு ரெண்டு டயலாக்.
1: இன்னும் யாரும் வரலையா? இல்ல,
0: யாருமே வராதீங்க, யாருமே வராதீங்க. இன்னைக்கு வந்து நீங்க இந்த டயலாக் பெர்ஃபார்ம்
1: இந்த மாதிரி எல்லாம் சொல்ல கூடாது. யாரும் வராதீங்கன்னு தயவு செய்து வாங்க வாங்கன்னு கூப்பிடணும்.
0: சும்மா சொல்றேன், அதுக்காக வராம இருந்துருவாங்களா? சோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துருவாங்க. சொந்துருவாங்க. ஒருவேளை நம்பர் நோட் பண்ணாமல் இருந்தால் நோட் பண்ணிக்கிங்க. 2271760 2275 2300 என்ற எண்களுக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணலனாலும் நம்மளுடைய ஆனந்தி மேம் பர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான்

0: அடிலாம் இல்லங்க இவரே. நான்
1: ஓகே, இந்த டயலாக்ல நான் தான் இல்ல, நீங்க தான் ஹீரோ. ஓகேங்களா? ரெடியா?
0: டயலாக்ல மட்டும் இல்ல.
1: சரி ஓகே. ஆக்சன்.
0: என்ன வெற்றி?
1: என்ன வெற்றியா? இல்லங்க, அதுல வில்லன் பேர் ஆதி.
0: இல்ல, எனக்கு வெற்றி தான் வில்லன்.
1: ஓகே, சரி ஓகே. அப்ப நீங்க வந்து பரசக்தி ஹீரோடா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க?
0: அது நான் சொல்லிக்குவேன், அதுல பிரச்சனை கிடையாது.
1: சரி, இருங்க இருங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா வந்திருக்காங்க.
0: உங்க என்ன காப்பாத்த ஒருத்தர் வந்துட்டாரு.
1: இல்ல இல்ல இல்ல, உங்களை காப்பாத்த வரல.
0: என்ன காப்பாத்த?
1: நம்ம எல்லாரையும் காப்பாத்த வந்திருக்காங்க.

0: என்ன ஆகு, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல? பண்ண வீடு, ரெண்டே பேரு, உன் மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ்.
1: ஏய், யாரா நீ?
0: பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
2: காலர் வராங்கன்னு சொல்லிட்டு டயலாக் அப்ளை பண்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. எப்படியும் எப்படி காலர்
3: எப்படி
2: எப்படி காலர் எடுத்தோன்னு என்ன சொல்லுங்க சார், நாங்க அந்த டயலாக் கேட்கல, மறுபடியும் பிளே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஃபர்ஸ்டே பிளே பண்ணிடுவோன்றது
3: என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்.
2: சோ ரெடியா இருக்குங்க. ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது?
4: கார்த்திகேயன் அரங்கம் சார்.
2: கார்த்திகேயன் அரங்கத்துல இருந்து வணக்கம் சார். சோ டயலாக் கேட்டீங்களா சிவாஜி படத்துல இருந்து?
4: கேட்டேன் சார், ஆனா கொஞ்சம் பாதிதான் கேட்ட, முழுசா கேட்கல.
2: இப்பதான் உங்களுக்காக ஃபுல்லா முழுசா ப்ளே பண்ண கேக்கலையா?
4: ஆமா கேக்கலையா? நான் சரியா கவனிக்கல அதுவும்.
2: சரி ஓகே, அகைன் உங்களுக்காக வந்து
3: நாங்க நம்ம வெற்றியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாரு
2: சார். நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய சாய்ஸ். நான் பெர்ஃபார்ம் பண்ணணுமா இல்ல டயலாக் ப்ளே பண்ணணுமா, நீங்க தான் சொல்லுங்க.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல? பண்ண வீடு, ரெண்டே பேரு, உன் மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ்.
1: ஏய், யாரா நீ?
0: பராசக்தி ஹீரோடா.
1: சிவாஜி,
0: பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல.
2: சோ லிசனர் கேட்டதுக்காக நம்ம அந்த டயலாக் ப்ளே பண்ணிட்டோம். சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டலாம் சார். கேட்டீங்களா டயலாக?
4: கேட்டேன் சார்.
2: ஓகே, சோ பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா? கட், கேமரா ரோலிங் சார்.
4: ரெண்டே பேரு, பண்ண வீடு, ஓ மொத்த டாக்குமெண்ட் தான் அபேஸ். யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி, பேரை கேட்டால சும்மா அதிர்ஜுல்ல.
2: ஓகே, சூப்பர் சூப்பர். பட் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டயலாக் வருமே, என்ன ஆதி இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு எதிர்பார்க்கறீங்களா, அந்த மாதிரி டயலாக் எல்லாம் விட்டுட்டீங்களே?
4: இல்ல, அது ஆக்சுவலா
3: அதெல்லாம் சொன்னா எனக்கு இது வராது, அதனாலதான். அப்படிதானே?
2: என்ன
3: ஒரு தொழில் பக்தி பாத்தீங்கல்ல, தப்பாயிடக்கூடாது. டயலாக் நான் கரெக்ட்டா சொல்லணும்னு சொல்லிட்டு எது வருமோ அதை சொல்லிட்டாரு.
2: சூப்பர் சூப்பர் சார், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நன்றி. கால் பண்ணது நன்றி சார். தேங்க்யூ
4: சார்.

0: கட் கேமரா ரோலிங் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுப்பீங்கன்னு ஆனந்தி நான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்குள்ள காலர் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி
1: பாத்தீங்கல்ல, என்ன காப்பாத்த எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, சாரி கேட்டீங்கல்ல.
0: ஸோ இப்போ காலர் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்க, ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து அழைப்பது
2: சார்? கடலூர் தேவனாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: வணக்கம் சார், சூப்பர் சூப்பர் அன்வர் பாஷா சார். டைலாக் கேட்டீங்களா?
2: கேட்டோம் சார்.
0: ஓகே சார், பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா?
2: நான் ரெடி சார்.
0: கட் கேமரா ரோலிங் சார்.
2: என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி வரலான்னு பாக்குறியா? கல்யாணம் வச்சு ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன். ஏய் என்ன சொல்ற, பண்ண வீடு, ரெண்டு பேரு, மொத்த டாக்குமெண்ட், அதே யாரா நீ? சிவாஜி
0: பராசக்தி ஹீரோடா?
1: ஹீரோ
2: சார் சார், இருங்க இருங்க, யாரா நீ? பராசக்தி ஹீரோடா சிவாஜி? வேற கேட்டோம்னா அதிருதில்ல,
1: அதிருதில்ல. இப்பலாம் மிஸ் பண்ணாம நீங்க சொன்னீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறீங்களா உட்கார்ந்துருக்கீங்களா
0: தெரியல. ஓகே சூப்பர் சூப்பர், ஓகே சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: சரி சார், இன்னொரு டைலாக் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
2: இது வந்து குடியிருந்த கோயில். எம்ஜிஆர் வந்து திருட போயிட்டு குண்டடிப்பட்டு அவங்க அம்மா வீட்டு எல்லாம் அவங்க அம்மா போட்டோட வருவாரு எம்ஜிஆர் சார் இடத்துக்கு.
1: என்ன
2: பாபு, ராத்திரி பூரா இங்க இருந்த, ஒரு கோவில்ல இருந்த, நிறைய கூட்டம் இருந்திருக்குமே? இல்ல, அங்க ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் இருந்தது. அந்த போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிருவாரு எம்ஜிஆர் சார், அடிச்சிருவாரு. யாரோ ஒருத்திக்காக என்ன அடிச்சது இல்ல, யாரோ ஒருத்தி இல்லவா, ஆயிரத்தில் ஒருத்தி, லட்சத்தில் ஒருத்தி, கோடியில் ஒருத்தி, எனக்காக எதையும் செய்யும் ஒருத்தி. எப்படி சார்?
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார்.
1: யார் இந்த ஒருத்தி?
2: அவங்க அம்மா.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ.
1: ஓகே ஓகே சரி,
0: தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், தேங்க் யூ ஃபார் யுவர் டைலாக் டெலிவரி, தேங்க் யூ சார், கால் பண்ணி நன்றி.
2: சரி சார்.
3: ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான், பறந்து வரான், நம்ம தர சிங்கம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஸோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் காலர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டலாம். ஓகேங்களா?
2: கண்டிப்பா
1: கண்டிப்பா. ஆனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கேட்க பண்ண மாட்டோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து அழைப்பது?
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: ரொம்ப நலமா இருக்கும். எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? கலைவாணிய வந்து காணவே காணுமே.
3: வந்துட்டேன்.
2: சொல்லு. சரி, ஓகே. டயலாக் கேட்டாச்சா?
1: ரெண்டு டயலாக் நாங்க ப்ளே பண்ணிந்தோம். நீங்க எந்த டயலாக் வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க?
3: ஃபர்ஸ்ட் டயலாக் பேசுறேன் சார். செகண்ட் டயலாக் கொஞ்சம் தெரியும், சொல்றேன். தெரியும்
1: பட் நாங்க சிங்கம், ஆல்வேஸ் சிங்கம். ஓகே, கட் கேமரா ரோலிங், ஆக்சன் மேம்.
3: காத்து போசா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃப்ளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, கார எடுக்க மாட்டேன்னு
1: டிரைவர் சொன்னான்னு சொல்லி கதை சொல்லிட்டு வந்த நான் அப்படியே ரஃப் ஆயிடுவேன். நடுவுல மட்டும் கொஞ்சம் ஆயிட்டீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது.
3: என்ன ஆதி, கல்யாணம் கோச்சு வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்தே முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன் நடக்குது.
1: ரிசப்ஷன் நடக்குது, நீ வரல.
3: பண்ண வீடு ரெண்டு பேரு
1: என்ன ஒரே வருத்தம் அப்படின்னா, ஆனந்தி மேம்
2: சொன்னதுல இருந்து

ரசித்தவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி சொல்லி நான் விடைபெறும் நேரம் தான் எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. நம்மளுடைய ஆர்ஜே இங்க ஆனந்தி தான் உள்ளார இருப்பாங்க. ஸோ வெளியில் யார் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஆர்ஜே யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங். அண்ட் டைம் இப்போ 5:33 நொடிகளாகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. சோ இங்கே நான் ஆனந்தி இருக்கேன், அங்க நம்மளோட ஆர்ஜே யார் போயிருக்காங்க, அதாவது இந்த ஷோல நம்மளோட ஆர்ஜேஸ் வந்து பீச் சைட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லிசனர் கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைச்சிருக்கிறது ஆர்ஜே சீரு. சோ எங்க இருந்து பேசுறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம்.
2: புதுச்சேரியின் இளநத்துடிப்பு காற்றலையில் கொட்டி கிடக்கும் இசை புதையல், நம்ம ஒரு மக்களின் உணர்வு, பல லட்சம் இதயங்களை இசையால் இணைக்கும் ஒரே சங்கமும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா, எப்பவுமே ஜாலியம். உங்களோட வாழ்க்கையில இசை வானவில்லா இருப்பது உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அதாவது வெயில் தனியில இந்த வேலையில கடல் காற்றோட வருடல்ல மனச சில்லுன்னு மாற்ற வந்து விட்டது. புதுவையின் நிகழ்ச்சி உங்க அலையோ விளையாடும் கடற்கரை மணல்ல நம்ம ஊர் மக்களோட சேர்ந்து நாங்க பண்ண போற அதிரடி கலாட்டா தான் இந்த நிகழ்ச்சி. இசை ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இன்னைக்கு கொண்டாட்டம் சும்மா தெரிச்சு போகுது. இந்த ஆர்ப்பரிக்கும் அலைகளையும் தோன்ற இசையையும் ஒருங்கிணைத்த உங்களோட கைப்பற்ற வந்திருப்பது யார் தெரியுமா? நான் தான் உங்க செல்ல பிள்ளை, மைக் பிடித்தாலே மேஜிக் பத்துக்காரர், உங்க அன்புக்குரிய அதிர்ச்சியும். நான் இப்ப நேரடியா நம்ம நல்லவாடு பீச் மகள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மைக் வந்து நம்ம கையில, புதுச்சேரிய வந்து நம்ம பையில இருக்கு. மக்களே நீங்க ரெடியா இருங்க, இன்னைக்கு நல்லவாடு பீச்சு தான் நம்மளுடைய நிகழ்ச்சி போக போகுது. கடல் அலையும் போயாது, நம்ம எஃப்எம் ரெயின்போ இசையும் குறையாது. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே சீனுதா, பேசலாம்.
1: இன்னைக்கு நல்லவாடு பேசணும்னா நம்ம

0: ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆர்ஜிச்சினு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: மத்த எல்லா இடத்துலயும் நீட்னஸ் இருக்காது, கொஞ்சம் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்.
3: இன்னைக்கு பீச் மனதா உங்க பேரை எழுத போறீங்களா, இல்லைன்னா அலையில காலநாமத்துக்கு மட்டும் போக போறீங்களா?
2: நாங்க அலையில காலநாமத்துக்கு
3: பீச்
2: மனதா பசங்க அதை சின்ன வயசுல போயிடுச்சு.
3: மிளகா பஜ்ஜி, குண்டலை, இந்த மூணுல எதை யூஸ் சாப்பிட போறீங்க?
2: எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சிண்டல் அது நல்லா இருக்கும். இந்த ஈவினிங்லா அந்த காத்துல என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: சரி ஓகே, இப்ப மிளகா பஜ்ஜி சாப்பிட்றேன், பஜ்ஜி சாப்பிட்றப்போ மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு கை பார்க்கணும்,
2: சேர்த்து தான் பாக்கணும்.
3: கடல் தண்ணி வந்து உப்பு உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து உப்பு இருக்கிற அந்த பீச் சுண்டலை ஆசைப்பட்டு சாப்பிடுவோம்.
2: அது ரொம்ப அது அந்த அட்மாஸ்பியர் அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், அதனாலதான் எல்லாருமே அதை லைக் பண்றாங்க.
3: இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கேம்னு கேட்டீங்கன்னா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆமா இல்ல இந்த மூணு வார்த்தை வரக்கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம், ஆனா இந்த மூணு வார்த்தை வரக்கூடாது. என்னது? ஆமா இல்ல சமையல்னு வந்தா நீங்கதான் பெஸ்டா? பாண்டிச்சேரி பீச் எப்பவுமே உங்களுக்கு பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
3: பசங்க சொல்றது நீங்க கேக்குறீங்களா?
2: கேப்போம்.
3: வீட்டுல நீங்க தான் ரொம்ப கோவப்படுவீங்களா?
2: கோவப்படுவோம்.
3: இந்த மாசம் கொடுப்பீங்களா?
2: போட்டாச்சு.
3: காரு பைக்கு நீங்க தான் இன்னைக்கு ஓட்டுங்களா, எதை ஓட்டுங்க?
2: இரண்டுமே ஓட்டுவோம்.
3: இரண்டுமே ஓட்டுவோம். இன்னைக்கு காலையில காஃபி குடிச்சீங்களா?
2: குடிச்சாச்சு.
3: உங்க ஊர்ல இருக்க பீச் இதோட அழகா இருக்குமா?
2: அழகா இருக்கும்.
3: ஓகே சூப்பரா தான். நான் பத்து கேள்வி கேட்டேன், முதல்ல இருக்கிற கேள்விக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி அவுட் ஆனீங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேள்விக்கு வந்து நல்லா ஷார்ப்பா
2: இன்னைக்கு
3: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நல்லவாடு பீச்ல தான் இன்னைக்கு நாம பேசிட்டு எல்லாருமே வந்து பீச் நல்லா என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேச போறோம். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.
0: சோ அலையோடு விளையாடுல அடுத்ததா உங்களுக்காக அன்னியன் படத்துல இருந்து பாடல் வைட்டிங்ல இருக்க கேக்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:20 ஆகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலைகோடு விளையாட. சோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே சீனு நல்லவாடு பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து யார் யாரெல்லாம் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க புதுவை 102.8. இன்னைக்கு நல்லவாடு பீச் வந்து நான் உங்க ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில எஸ்எஸ் தாக்கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேர் சொல்லுங்க.
3: ராமன்.
2: ஓகே ராமன், நீங்க எங்க இருந்து வரீங்க?
3: நாங்க வந்து
2: மங்களத்துல வரீங்க. வேற ஒரு ஊர் பேர் மறந்து
3: வந்துருக்கோம்.
2: ஓகே ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு பீச்னா?
3: பீச் நல்லா இருக்கு. குடும்ப கூட்டத்தோட என் பட்டணம் போலதான் தாங்கள பீச்சு
2: வந்தோம்.
3: கடல விளாண்டுமா?
2: கடல விளாண்டுமா?
3: ஆமா.
2: சரி, என்ன ஜாலியா இருக்குங்களா?
3: நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கு.
2: நாளைய
3: பார்த்து மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குது,
2: சந்தோஷம் இருக்குங்களா?
3: கிடக்கும்
2: கடல் அலை வந்து தொடரப்போ எப்படி இருக்கும்?
3: அதே ஒரு கடல் வந்து நம்ம ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும்.
2: ஓகே, எந்த பாட்டு உங்களுக்கு டக்குன்னு வரும்?
3: அங்க இது எம்ஜிஆர் பாட்டு வரும்.
2: என்ன பாட்டு?
3: மலை அலையோர வீசிய காத்து, வீசிய வாங்கிய காத்து.
2: பாட்டு அப்படியே
3: ஆமா
2: ஜாலியா இருக்கும்.
3: ஆமா ஆமா.
2: சரி ஓகே, நீங்க பீச் வந்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதுவும் பிடிக்குமா?
3: அங்கேயா பானுபூரி வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு பொண்ணுங்க பானுபூரி வெங்காயம் அதுல வெங்காயம் போட்டு ஆனியன் பால போட்டு தூவி குடுக்குறாங்க. பசங்க அதை விரும்பி சாப்பிடுங்க. மசாலா போட்டு விரும்பி குடுக்குறாங்க. அதான் என் பொண்ணுதான் விரும்பி வாங்கி சாப்பிடுது.
2: விரும்பி சாப்பிடுங்க.
3: ஆமா ஆமா, நல்லா நான் ரெண்டு தட்டு சாப்பிடுவேன்.
2: ஏன் ரெண்டு தட்டு?
3: எனக்கு பிடிக்கும்.
2: போன இப்ப மணி 5:20 தாண்டிச்சு.
3: எங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க.
2: நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல ட்ரெஸ் போட்டுருக்கீங்க.
3: என் பொண்ணு காலேஜ் போச்சு.
2: இப்ப உங்க கையில போன் இருக்கா?
3: எங்க பாட்டி வந்து கூட்டிட்டு பிடிக்கிறாங்க.
2: ஓகே, நான் இப்ப உங்களை வந்து லாக் பண்ணிட்டேன்.
3: என் பையன்
2: விளையாடுறான். ஓகே, நேற்று நைட் நல்லா தூங்குறீங்களா?
3: கோயிலுக்கு போன.
2: சரி ஓகே, இந்த எஃப்எம் ரெயின்போ வந்து கேட்டீங்களா?
3: பாஷா பண்ண நல்லா இருந்தது.
2: கடல் அலை காலுக்கு வந்துருச்சா?
3: நான் பெரியதுக்கு இன்னும் மலைக்கு போனேன்.
2: ஓகே, இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா?
3: ரொம்ப பிடிக்கும்.

0: சரி ஓகே, நான் கேட்டேன் இந்த 10 கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டீங்களா? எனக்கு எனக்கு
1: சொல்லக்கூடாது.
0: ஓகே, எல்லாமே கரெக்டா தக்க தக்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதாவது நான் கேட்ட கேள்வி இல்லாமல் வெளியிலிருந்து பதில் சொன்னீங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வார்த்தை மட்டும் நீங்க யூஸ் பண்ணவே இல்லை இல்லைங்களா? ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இந்த அனுபவம் எப்படி
1: இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குறிப்பா இருக்குது, ஆமா.
0: ஓகே ஓகே, சூப்பர். பேசுறீங்க,
1: நன்றி நன்றி.
0: இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நல்லவாடு ராஜ் நல்லவாடு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் பேசினவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசினாரு. தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இதேசம் ரெயின்போ புதுவை 102.8.
2: சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தெய்வா இசையமைத்து வசந்தரா தாஸ் பாடிய பாடல் சிட்டிசன் படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 5:32 FM Rainbow புதுவை 102.8 அலையோடு விளையாடு தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல ஆர்ஜி சீனு நல்லவாடு பீச்ல இருந்து நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: அலை ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம், ஃபேவரட் ரெயின்போ புதுவை 102.8 அலையோட விளையாடு நிகழ்ச்சியில் இருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி நல்லவாடு பீச் வந்து போயிட்டு இருக்கேன். எல்லாருமே ஜாலியா வந்து பீச் என்ஜாய் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜாலியோட நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஒரு காலேஜ் கேர்ள் நம்ம கிட்ட பேச போறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம். உங்க பேர்
3: சொல்லுங்க.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க. காலேஜுக்கு நடுவில் கேப் இருக்கீங்க இல்லீங்களா? ஓகே, சூப்பர். என்ன மாதிரியான நிறைய ட்ரீமா வச்சிருக்கீங்க காலேஜ் போறதுக்கு?
3: டிகிரி முடிச்சுட்டு
2: இது வரைக்கும் ஸ்கூல்ல இருந்துட்டீங்க, ஸ்கூல் லைஃப் வேற, காலேஜ் போறீங்க. அந்த காலேஜ் லைஃப் பத்தி உங்களுக்கு இருக்குல்ல ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, காலேஜுக்குலாம் போறோம், காலேஜ் எல்லாம் இப்படி இருக்கும், நிறைய படத்தெல்லாம் பாத்துருப்பீங்கல்ல. அதாவது ஒரு ரூம்ல இருந்து டிஃபரெண்டான இன்னொரு ரூமுக்கு போறீங்க, அப்படி இருக்கு.
3: டிஃபரெண்டா தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ற அங்க போய் நல்லா ஜாலியா இருக்கும்.
2: என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க?
3: இன்ஜினியரிங் தான் பண்ணேன்.
2: இன்ஜினியரிங். ஓகே ஓகே, சூப்பர். இன்ஜினியரிங்ல என்ன சப்ஜெக்ட்?
3: இன்ஜினியரிங் சி.
2: உலகத்தையே கம்ப்யூட்டர் மூலம் எடுத்துட்டு வரப்போறீங்க. ஒரு மீனா, ஒரு மீனா மாறுறீங்கன்னு எந்த கடற்கரைக்கு டூர் போவீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட் போவீங்க? பாண்டி மெரினா பீச். வீட்டுல யாருக்கும் வந்துருக்கீங்களா? இல்ல சொன்ன

0: தெரியாம கோபம் வருமா இல்லையா அதுக்கு ஒரு போஸ்ட் போடுவீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பேசுற கேள்விக்கெல்லாம் ஆமா இல்ல இந்த மூணு வார்த்தை என்று சொல்லக்கூடாது. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அம்மா சொல்லக்கூடாது, இல்லன்னு சொல்லக்கூடாது, அண்ணி சொல்லக்கூடாது. ஓகேவா? சரியா? போயிடலாமா? இங்க போன்ல லாஸ்ட் ஆயிடுச்சா? ஓகே. காலேஜுக்கு லீவ் போட்டு பீச் தரது உங்களுக்கு பிடிக்குமா? யோசிக்கூடாது. பிடிக்கும். அதுவும் ஓகே பிடிக்கும். நீங்க ஒரு சீரியஸான சினிமா சார்னா?
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக

0: காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: பேர் மோகன்ராஜ்.
1: ஓகே மோகன்ராஜ், எங்கிருந்து வரீங்க?
0: நான் மங்களம் கிராமத்துலேருந்து வரோம்.
1: மங்களம் கிராமத்துலேருந்து வரீங்க, ஓகே. நிறைய குட்டிஸ் எல்லாம் கூட்டம் இருக்கிறீங்களா? எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க.
0: கோயிலுக்கு வருவோம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அப்படியே போய் பீச்சில் விளையாட்டு சுண்டல் பானிபூரி வாங்கிச்சாச்சு. அது ஒரு ஜாலியான
1: என்னைக்குமே
0: அந்த சாயந்தரத்தை சுட அது பானிபூரி தான்.
1: பானிபூரி தான்
0: அது வச்சு.
1: சரி ஓகே. அதாவது பசங்க வந்து மணல்ல வீடு கட்டுறப்ப அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா இல்ல அவங்க கட்டத்தை இடிச்சு விட்டுருவீங்களா?
0: அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம், அது அவனே உலகம்.
1: அப்படியே ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சிருக்கீங்க.
0: மணிக்கால அப்படி காலை கிடைக்கும் போது கரெக்டாக பீச்சு கேட்டுருவோம்.
1: சரி ஓகே. வீடுக்கு பாண்டிச்சேரியிலே வந்து எந்த பீச்சு ரொம்ப பிடிக்கும்?
0: இல்லை எல்லாம் சொல்லணும்னு கரெக்டாக இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து இப்போ ஜனங்களுடைய வேலை சுகாதார நிலை போயிடுச்சு. வீராம்பட்டினம் பீச்செலாம் அப்போவோ நல்லாயிருக்கும். இப்போ வந்தால் எதுவுமே காகிதம் தொப்பு குளமாக கிடக்குது. அங்கே கிடைக்கிற இளைஞர்களால் கொஞ்சம் கைவிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
1: எதுவுமே கிடையாது.
0: வாழ்க்கையே போன்ல ஆயிப்போச்சு. ஜிபே வந்து எல்லாமே போன்
1: தான்.
0: கண்டிப்பா
1: இருக்குங்களா?
0: ரொம்ப கஷ்டம் தான். ஜிபே தான் வேகமா இருக்கும்.
1: வீட்டு சாவியை பத்திரமா எடுத்துட்டு வந்துருக்கீங்களா?
0: வீட்டுல நீங்க ரொம்ப அமைதியான ஆளு.
1: இன்னைக்கு நல்லவாடு பீச்ல இருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து காலேஜ்ல பசங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஜாலியா பீச் என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இசையோடு இணைந்திருங்கள். இங்கேயும் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.
2: சோ நிகழ்ச்சியில அடுத்து

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:44 ஆகுது. சோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு தான் கேட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே சீனு தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நலவாடு பேச வந்து நான் உங்க ஆர்ஜே சீனு பேசிட்டு இருக்கேன். அதாவது மாலை நேரம், அதாவது இந்த மங்க மங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற கிளைமேட் எல்லாருமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது பீச் அடையில வந்து காலம் நினைச்சு நம்மன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குட்டீஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுதான் எனக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் கிட்டதான் நம்ம பேச போறோம். ஹாய்,
2: ஹாய்,
1: வணக்கம்,
2: வணக்கம்.

0: 6:55 20 நொடிகள் ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு தான் கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நல்லவாடி பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே சீனு நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா பீச் என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த குட்டீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பண்ற அனுபவம் தாங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அலப்பறையா இருக்குது. அவங்க கண்ட்ரோல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவங்க பீச்ல கட்டுற அந்த மணல் கோட்டையாகட்டும், மலையில போயிட்டு கால் நினைக்கிறதாகட்டும், அவங்களை கையில வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரிஸ்கான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பீச்ன்றப்ப ஒரு தனி என்ஜாய்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்துருது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அவங்களுக்குள்ள இருந்து கிளம்புறதுனால அவங்க வந்து அந்த பீச் அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுல ஒரு குட்டீஸ் கிட்டதான் நம்ம பேச போறோம். ஹாய், வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என்ன
1: படிக்கீங்க? எந்த ஊர் வந்திருக்கீங்க
2: நீங்க?
1: யாரு கூட வந்திருக்கீங்க? அப்பா கூட வந்திருக்கீங்களா? அப்பா எங்க? அப்பா வீட்டுல இருக்கிறாரு, உங்களை வந்து விட்டாரா? ஓகே ஓகே சூப்பர். சரி காயத்ரி சொல்லுங்க, நீங்க ரொம்ப பிடிக்குமா? எதனால பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம் பானிபூரிலாம் வாங்கி தருவீங்களா? வாங்கி தருவீங்களா? ஓகே சூப்பர். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன
2: சாப்பிட்டீங்க?
1: இப்ப என்ன சாப்பிட்டீங்க?
2: சாப்பிட்டேன்.
1: பீச்ல இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
2: ஜாலியா இருக்கும் ரொம்ப
1: ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லைங்களா? சரி ஓகே. மணல்ல வந்து கோட்டையெல்லாம் கட்டிட்டீங்களா? மணல்ல வீடு கட்டிட்டீங்களா? எந்த வீடு
2: கட்டினீங்க?
1: மணல் வீடு கட்டினீங்களா? வீட்டுல எத்தனை வாசல் வச்சீங்க? ஒரு வாசல்? ரெண்டு வாசலா? ரெண்டு வாசல் வச்சீங்களா? முன்னாடி ஒண்ணு, ஃப்ரண்ட் டோர் ஒண்ணு, பேக் டோர் ஒண்ணா? சரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீச் நிறைய ஷெல் எல்லாம் கிடக்குது, நிறைய சங்கு இதெல்லாம் கிடக்குது, எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாய திறந்து பேச மாட்டீங்களே? எடுத்துட்டீங்களா? எடுத்து என்ன பண்ண போறீங்க?
2: விளையாடுவாங்க.
1: வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்களா? வீட்டுக்கு எடுத்துட்டு பையனா எடுத்துட்டீங்களா? ஆமா, வாய திறந்தே பேச மாட்டீங்களே? ஆமாவா இல்லையா? சரி சரி ஓகே. நல்லா பீச் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்ப எஃப்எம் பேசிட்டு இருக்கீங்களா, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்குங்களா? எந்த அளவுக்கு ஜாலியா
2: இருக்கேன்?
1: அவ்வளவு ஜாலியா இருக்குங்களா? சரி ஓகே. நம்ம தொடர்ந்து வந்து இங்க பீச்சுக்கு எல்லாம் வந்தா பேசுறீங்களா நீங்க? ஓகே சூப்பர். நம்ம நிகழ்ச்சியில பேசணுங்க. தேங்க்யூ. ஓகே சூப்பர் சூப்பர் காயத்ரி. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லவாடு பீச்ல இருக்கும். அதாவது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே ஜாலியா பீச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பீச்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து யாரும் மிஸ் பண்ணுவாங்க? எனக்கே இங்க இருந்து பாக்குறப்ப எப்படா நம்ம இந்த ஷோ முடிச்சுட்டு போயிட்டு பீச்ல விளையாட போறோம், கடல் அலையில கால் நினைக்க போறோம்ன்ற மாதிரியா இருக்கும். தேவையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா வித்யாசாகர் இசையமைத்து கே கே கார்த்திக் சுஜாதா சின்ன பொண்ணு பாடிய பாடல் உங்களுக்காக சந்திரமுகி படத்திலிருந்து வருது, கேக்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 6:05 ஆகுது. சோ இன்னைக்கு அலையோடு விளையாடல நம்மளோட இணைஞ்சிருக்கிறத ஆர்ஜே சீனு, தொடர்ந்து பேசலாம்.
2: நிகழ்ச்சியோட நிறைய பகுதி நெருங்கிட்டு இருக்கோம். நல்ல மறைஞ்சியும் அந்தி சாயிர இந்த அழகான நேரத்துல நம்ம அலையோடு விளையாடு நேரம் நிகழ்ச்சி ஒரு முடிவு பெறுது. ஆனா இங்க பீச் மணல்ல இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட சிரிப்பும் அந்த சுவாரஸ்யமான பேச்சுக்களும் என்னைக்குமே மறக்காது. இன்னைக்கு என் கொடுசா பேசின அந்த மக்கள் எல்லாருமே வந்து நிகழ்ச்சி தெரிவிக்க வேண்டியதாங்க. பாண்டிச்சேரி மக்களோட அந்த அன்புதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிரெயின் புதுவை 102.8 மிகப்பெரிய எனர்ஜி. இன்னைக்கு நம்ம கூட நேரடியாக இணைந்திருந்த நேயர்களுக்கும் ரேடியோல இதை கேட்டு ரசித்தவங்களுக்கும் பெரிய நன்றிகள். மணல எழுதின பேர் அலையடிச்சு அழிஞ்சு போகலாம், ஆனா நம்ம ரெயின்போ புதுவை 102.8 பதிவான இந்த தன்னங்கள் என்னைக்குமே அழியாது. கடல் அலையும் போயாது, நம்ம ரெயின்போ இசையும் குறையாது. இது ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடும். அடுத்து ஒரு ஜாலியான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மட்டும் விடைபெறுது உங்கள் அன்பிற்குரிய ஆட்சியின். இது உங்கள் ரெயின்போ புதுவை 102.8.
1: Thank you so much, RJ Chinu. So, நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக அலைப்பாயுதே படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நேயர்களே, இனி விளம்பரங்களை தொடர்ந்த மாநில செய்திகள்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது

0: வாங்கலாமா?
1: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: என்னொண்ணு
1: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க, சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
0: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
2: RBI சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். CBSEயில் மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளிக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். பிரதமரின் இப்பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விரிவான செய்திகள்.
5: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2ம் கட்டமாக நேற்று நெதர்லாந்து சென்றடைந்தார். இந்தியாவும் நெதர்லாந்தும் பாதுகாப்பு, கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் டச் பிரதமர் திரு ராப்ஜெட்டன் இடையேயான பேச்சுவார்த்தையின் போது இரு தலைவர்களும் மேற்காசிய நிலைமை குறித்தும், குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் குறித்தும் கலந்தாலோசித்தனர். ரஷ்யாவுடன் நடந்து வரும் மோதல், பிராந்திய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியாவும் நெதர்லாந்தும் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மை திட்டத்தை வெளியிட்டன.
4: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்கு தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். மேலும் அந்நாட்டு தொழில் அதிபர்களுடன் நடைபெறும் வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ்ந்த தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மில்லியன் மைண்ட்ஸ் டெக் பார்க் முதற்கட்டம் மற்றும் கிரேமி சிட்டி வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்து பேசிய அவர், உலகின் வளர்ந்து வரும் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா ஒரு முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இன்று காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் புத்தாக்கம் மற்றும் அடைக்காப்பு மையத்தையும் திறந்து வைத்தார். மேலும் காந்திநகர் மாநகராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டிய அவர், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மதுர் பால் பண்ணையில் புதிதாக கட்டப்பட்ட 500,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆலையையும் திறந்து வைத்தார். ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வத நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ், இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்றும், பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்று ஓமன் கடற்பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய குற்றவாளியான தாவரவியல் பேராசிரியர் மனிஷா மந்த்ராவை சிபிஐ கைது செய்துள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, மனிஷா வாக்மரி ஆகியோரை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதிமன்றம் இவர்களை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதிலும் உள்ள 6 வெவ்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நாடு முழுவதும் நீட் மறுநுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2

0: இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை கொல்லுங்கள், வெல்லுங்கள் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். உலக தொலைத்தொடர்பு தினம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரம்.
2: உலக தொலைத்தொடர்பு தினமான இன்று தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசு நிர்வாகம், தொழில் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் ஒரு பாலமாக விளங்குகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பதே இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் நாளை பதவியேற்க உள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளிக் கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் தரம்சலாவில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்கிய ஆட்டத்தில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் போட்டியிடுகின்றன. டாஸ் வென்ற பஞ்சாப் அணியால் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. தொடர்ந்து களமிறங்கவுள்ள பஞ்சாப் அணிக்கு 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆடிவரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 7.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்றும், இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகளில் ஒரு பகுதியாக இணைய வழி மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு நடவடிக்கை இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் தங்களுடைய குடும்ப விவரங்களை இணையதளம் மூலம் பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு சென்சஸ் போர்ட்டலான scensus.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என்றும், இந்த போர்ட்டலை பயன்படுத்தி மொபைல் எண்ணை பதிவு செய்து OTP அங்கீகாரத்தின் மூலம் உள்ளிட செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சிபிஎஸ்இல் மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளி கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம்.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
5: நீங்களும் QR கோட் ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரம். எஸ் மனம் விரும்புதே, இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். சோ ப்ளே பண்ண நான் ரெடியா இருக்கேன். உங்க அன்பு சுகம் ஆர்ஜே வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் எஃப்எம் பிரைன் போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் முதலாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், நலம். சோ கட் கேமரா ரோலிங் முடிச்சிட்டு அப்படியே மனம் வரும் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. சூப்பர். சோ அதுலயும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர் நினைக்கிறேன்.
1: ஆமா, ரொம்ப ஹாப்பி. ஆமா,
0: ஓகே. நிகழ்ச்சியில உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் ப்ளே பண்ணணும்?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு மன்மதன் நம்பு, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நீல வானம் நீயும் நானும். இந்த சாங்கோட இந்த மியூசிக் நல்லா இருக்கும். அண்ட் இந்த சாங்கோட
0: நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை நினைச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸி, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஸோ ஃபர்ஸ்ட் காலர் கேட்ட மன்மதன் நம்பு படத்துலேருந்து பாடலை கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம் நேர்களே.

0: விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
1: காண்டீபன்.
0: சூப்பர் சூப்பர் சார், என்ன சாங் வேணும், எந்த மூவில இருந்து?
1: பில்லா படத்துல இருந்து சார். My name is Billa. வாழ்க்கை எல்லாம் அந்த பாடல்.
0: ஓகே, ஸோ பில்லா ரெண்டு மூவி இருக்கு, ஸோ அஜித் அண்டு ரஜினி சார் நடிச்சது, ஸோ அதில் எந்த பில்லா அதையும் சொல்லிடுங்க.
1: ரஜினி நடிச்சது சார்.
0: ரஜினி நடிச்ச பில்லா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார் கால் பண்ணது. நன்றி உங்களுக்காக. மை நேம் இஸ் பில்லா அப்படின்ற சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரைன் போல.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. ஸோ பொதுவாக நம்மளோட விருப்பப்பாடலை கேட்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அதிலும் நம்மளோட விருப்பப்பாடலை எஃப்எம்ல நாம் ஃபோன் பண்ணி கேட்கறது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா? எஸ், இந்த மாதிரி உங்களோட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்கலாம் எஃப்எம் பிரைன் போல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271 760 2275 230 என்ற எண்களுக்கு.

நாள் என்ன பொழுதென்ன, நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன, நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன, நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். இதில் வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறைகள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களின் உரை கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பப்பாடல் கேட்கக்கூடிய மனம் விரும்பதே நிகழ்ச்சி. எஸ், நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடல் கேட்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ நேர் அவருடைய விருப்பப்பாடல் கேட்க லைனில் வந்திருக்காரு. ஸோ யார் எங்கிறது அப்படின்றது கேட்டுக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம்.
0: இளமங்கலம். சூப்பர் சூப்பர் சார். என்ன சாங் வேணும்? எந்த மூவிலேருந்து?
1: அடுத்த வாரிசுல இருந்து வாராசா வந்து பாரு, அந்த பாட்டு வேணும் சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நிகழ்ச்சியில்.
1: உங்களுக்கும் நன்றி சார். நாளை வணக்கம்.
0: நன்றி. ஸோ நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம் நிகழ்ச்சியில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்று எங்களுக்கு.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 6:42 FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது. நிகழ்ச்சியில விருப்பாளர் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
5: ஹலோ வணக்கம் சார், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நலம் இருக்கீங்களா சார்?
4: நலம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாங், என்ன மூவில இருந்து வேணும்?
5: அழகி படத்துல இருந்து ஓங்குத்தமா எங்குத்தமா சார்.
4: ஓகே, சூப்பர் சூப்பர். ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் அந்த சாங் கேக்குறதுக்கு?
5: பழைய நினைவுகள் எல்லாம் துன்ற மாதிரி இருக்கும் சார்.
4: பழைய நினைவுகள்
5: கதாநாயகனோட செப்பல வந்து வச்சிருப்பாரு நினைவா, நான் தலைமுடியெல்லாம் வச்சிருக்கேன் சார்.
4: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். உங்களுடைய பழைய நினைவுகளை அசை போடுங்க இந்த பாடல் கேட்டுக்கிட்டே. FM-ல தேங்க்யூ சார் கால் பண்ணது. நன்றி
5: நன்றி சார்.
4: ஸோ நீங்களும் உங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம். இப்போ ரெயின்போல ரொம்பவே ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் ஒளிபரப்பாகும். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே. பொதுவாக நமக்கு பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடித்த பாடலை கேட்கறது அதை விட ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடித்த பாடலை எஃப்எம் ரெயின்போவில் நாமளே கேட்கறது அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷல். எஸ், மனம் விரும்புது நிகழ்ச்சியோட ஸ்பெஷலே அதுதான். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு 2275 23

பூஜ்ஜியம் என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன்ல இருந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் போல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது? வணக்கம் வணக்கம் சொல்வது யார் இங்க இருந்து?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வெந்நீர் பாலத்தில் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: நன்றி சார்.
0: கண்டிப்பா எல்லாருமே கேட்கலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றி.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வரும் 25 தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குவார் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மொத்தம் 131 பத்ம விருதுகளை அறிவித்துள்ளது. இவற்றில் 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அடங்கும். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் 3 கட்டமாக இன்று மாலை ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகரை சென்றடைந்தார். பிரதமரின் இப்பயணத்தின் போது வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி உள்ளிட்ட துறைகள் குறித்து ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் இரு தலைவர்களும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வான் டெர் லேயனுடன் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் கலந்துரையாட உள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடற்பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி இந்த சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் தர்மசலாவில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. தொடர்ந்து ஆடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 16.3 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி உங்களோட விருப்ப பாடல் கேட்கக்கூடிய மனம் விரும்பதே நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
3: வணக்கங்க.
2: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: நான் தென்பேருந்து கணேஷ் ராஜா.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
3: பூவே உனக்காக படத்துல இருந்து சொல்லாமலை பாடல்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ.
3: நன்றிவா, நன்றி நன்றிவா, நன்றிங்க.
2: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை ஃபம் பிரைன் போவின் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: சொல்லாமலே யார் பார்த்தது

0: நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் அப்ளை பண்ணணும்?
1: ஏழாம் அறிவு படுத்தது முன்னந்தி சாரணி ஒரு பாடல் சார்.
0: சூப்பர்.
1: ஒரு பாடலுக்கு ஒரு விளக்கம் சார். இருளும் ஒளியும் பிரியும் சமயம், இதயத்தில் இனிமை மலரும் இளம் காலை உதயம், கண்களில் கனவுகள் கற்பனையில் கவிதைகள், இதயத்தில் சிறகுகள் எதத்தில் இன்னவளின் வண்ணங்கள், ஏழாம் அறிவில் கமழும் கற்பனைகளின் அற்புதங்கள்.
0: நன்றி
1: சார்.
0: நன்றி
1: சார்.
0: நன்றி. ஸோ ஒரு சிறிய விளம்பரத்தினை தொடர்ந்து நேரனுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து முன்னந்தி சாரல் பாடல்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது

0: நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டி தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 மேகாலயாவின் பொருளாதாரம் 2 அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 ஆடவர் பிரிவு 2 ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன்

0: பட்டேல் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் வழக்கம். இதில் வேளாண்மையில் பயிர் பூஸ்டர்களின் பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் முறை குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய பயிர் வினியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் அனிதா அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், அதனைத் தொடர்ந்து பணிச்செய்தி கேட்கலாம். நேயர்களை கேட்க மறவாதீர்கள். முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் வழக்கம். வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் பெறும்பதை. நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து அழைப்பது?
2: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: வணக்கம் மேடம். சோ என்ன சாங், என்ன மூவில இருந்து வேணும்?
2: படம் வந்து அமரன் மின்னலை சாங்.
1: அமரன் படத்துல இருந்து மின்னலை சாங். ஓகே மேடம், தேங்க் யூ கால் பண்ணதுக்கு. நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2275-230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் இருந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: ஹலோ வணக்கம் சார், வாழைப்பழமனை கலா பேசுறேன். நலமா
0: மேடம்? நலம். நீங்க நலமா?
1: நானும் நலம் சார்.
0: ஓகே மேடம், என்ன சாங் வேணும், எந்த மூவில இருந்து?
1: தனிக்காடு ராஜா படத்துல இருந்து ராசாவே உன்னத்தா எண்ணித்தா அந்த பாட்டு சார்.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ கால் பண்ணது. நன்றி, உங்களுக்கான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சார்.

0: நேரம் 7:36 நிகழ்ச்சியில் விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு படம் கனவு கண்ணிங் சார். பாடல் மல்லிகை தோரணங்கள் பாடலுங்க சார்.
0: விருப்பாடல் கேட்கலாம் என்ற எண்களுக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
1: ஹைதராபாத்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்பா.
0: வணக்கமா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: பாடு நிலாவை படத்திலிருந்து மலையோரம் வீசும் காற்று மனசோர்
0: பாட்டு
1: காத்திருந்தேன்.
0: கால் பண்ணது, நன்றி. எல்லாருமே கேக்கலாம், நன்றி.

எஃப்எம் பிரைன் பாபில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் இருந்த நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்கே இருக்கிறது? ஓகே, ஸோ காலர் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 2216022752230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: திரைக்கதைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து அழைப்பது?
5: முன்னிரவு வணக்கம், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி.
4: வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சி நிறைவா உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். எந்த திரைப்படத்துல இருந்து?
5: படம் கிளிப்பேச்சை கேட்கவா? வந்தது வந்தது அந்த பாடல் வரிகள்
4: சார். கால் பண்ணது நன்றி, உங்களுடைய பாடல்
5: மிக நன்றி சார்.
4: நிகழ்ச்சி நிறைவு தனதுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி உங்களுக்கும் நிலைத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரா இடையேயான ரயில் இணைப்பை அதிகரிக்கும் வகையில் பெங்களூரு மற்றும் மும்பை இடையே புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலம் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தெற்கு மற்றும் வடக்கு கர்நாடக மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்றும், பெங்களூரு மற்றும் மும்பை இடையே வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேவை விரைவில் தொடங்கும் என்றும் கூறினார். விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டுவரியை 25%லிருந்து 7% குறைக்க டெல்லி அரசு சரியான நேரத்தில் எடுத்த முடிவை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பாராட்டியுள்ளார். விமான போக்குவரத்து துறை தொடர்ந்து உலகளாவிய செயல்பாடு மற்றும் செலவுகளை எதிர்கொள்ள

உள்ள நேரத்தில் மாநில அரசுகளின் இத்தகைய நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவையை இந்தியா வெற்றிகரமாக நிர்வகித்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சார தேவையில் சுமார் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று கூறினார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வுகளில் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறை மதிப்பீடு செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை செயலாளர் திரு சஞ்சய்குமார், மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சதவீதத்தில் சிறிது குறைவு குறித்து மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் என்று கூறினார். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் தரம்சலாவில் இன்று பிற்பகல் நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் இன்றிரவு 7:30 தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணியால் ஆட பணிக்கப்பட்ட ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 4.1 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 44 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, சைவாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போல அடுத்ததா உங்களுக்காக 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அண்ட் 9:15 to 11 வரை தேன் சிந்ததே பானம். முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் ஒலிபரப்பாகும். எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். தொடர்வது மியூசிக் பை தி வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்றி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். இசையால் உங்கள் இரவை அழகாக விற்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி வெற்றி.

நிகழ்ச்சியின் துவக்கமாக இசையால் உங்கள் இரவு அழகாகும் பாடல் ஏ ரகுமான் இசையில் 24 திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் அஜித் சிங் மற்றும் சின்மை.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் கார்த்திக் மற்றும் பிரசாந்தினி.

நேரம் 9:27:22. இசையால் உங்கள் இரவை அழகாக வரும் பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி.

இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தி வானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாமே ரகமான இசைகள். கடல் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் சக்தி ஸ்ரீகோபாலன்.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசைகள் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நிதிமோகன்.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் இசைகள் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நிதிமோகன்.

நேரம் 9:48, 7 நொடிகள். இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் சக்தி ஸ்ரீகோபாலன் மற்றும் தி.

நேரம் 9:53. இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தலைவா திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி.

இசையால் உங்கள் இரவை அழகாக வரும் பாடல். ஏ ரகுமான் இசையில் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்ரீனிவாஸ்.

இசையால் உங்கள் இரவை அழகாக வரும் பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசைகள் தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் ஹரிச்சரன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா.

நேரம் 10:15:58. இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல் டி இமான் இசைகள் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் விஜயசுதாஸ் மற்றும் ரிட்டா.

இசையால் உங்கள் இரவை அழகாக வரும் பாடல். ஆர்.பி. பட்நாயக் இசையில் ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் விஜயசுதாஸ்.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம்.

நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் சிவபதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் மது பாலகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல் மணி சர்மா இசையில் ஏழ்மலை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா.

நேரம் 10:43, 30 நொடிகள். தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஆளவன்தான் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன்.

இசையால் உங்கள் இரவை அழகாக்க வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் விஜயஸ்தாஸ் மற்றும் இளையராஜா.

நிகழ்ச்சி நிர்வாக பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் கார்த்திக் மற்றும் சாதனா சர்கம்.

நேரம் 11:18. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குற்றால தமிழில் குளிப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவருக்கான செய்திகள். இதில் அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். இதில் சூரியல மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் சக்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவடி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். புதுச்சேரி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தாசந்தில்குமார், ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதி குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதன் காரணங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத் துறையின் பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறை இரவு 7 மற்றும் 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போ புதுவை 102.8. நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.